0: என்ன பண்ற?
1: என்ன செய்ய வேலை
0: செய்யறேன்.
1: என்னப்பா நீ பேசுற நேரத்துல? என்ன
0: இன்னைக்கு நம்ம ரெண்டு பேர் லீவ் போட்டு சினிமாவுக்கு போறோம்.
1: சினிமாவுக்கு இப்போ போப்பா?
0: அட இருப்பா, நம்ம ஊர்ல சாந்தி தியேட்டர்ல சின்னத்தம்பிங்கிற ஒரு படம் 174 ஓடிட்டு இருக்கு.
1: ஆமா, நம்ம பிரபு படம்.
0: ஆமாப்பா, அந்த படத்துக்கு முதல் டிக்கெட் ரெண்டாவது டிக்கெட் யாரு வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு ஒரு பவுன் செயினும் ஒரு பவுன் மோதிரமும் தர்றாங்களா?
2: அந்த ரெண்டு இன்னைக்கு நம்ம ரெண்டு பேரும்
0: என்ன?
1: யாருப்பா அந்த அம்மா கிட்ட போய் லீவ் கேக்குறது?
0: ஒரு மாசம் பூரா வேலை செஞ்சா நமக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளத்தை ஒரே நாள்ல அதுவும் 2.5 மணி நேரத்துல தர்றாங்க. அதை எவனாவது
3: விடுவானா? டிபார்ட்மெண்ட் இல்லாம இங்க என்ன பண்றீங்க?
2: எங்களுக்கு டிக்கெட் வேணும்.
3: டிக்கெட்டா?
1: இல்லங்க, அது வந்து இவங்க மாமா மேல டிக்கெட் வாங்கிட்டாங்க.
2: ஐயோ மாமா, எங்க மாமா என்ன எப்படி எல்லாம் வளர்த்தாரு தெரியுமா?
3: சரி, மாமா செத்துட்டாரு, இப்ப என்ன வேணும் அதுக்கு?
2: நீங்க திட்டி வைக்கிற பயத்துல செத்த போறத நடு வீட்டுல வச்சுட்டு நான் வேலைக்கு வந்துட்டீங்க. ஒரு அரை நாள் லீவு கொடுத்தீங்கன்னா நான் போய் எல்லா காரியத்தையும் முடிச்சிட்டு வந்துருவனுங்க.
1: படத்தை தூக்குறதுக்கு ஆள் இல்லைன்னு என்னைய கூப்பிட்டாங்க.
2: ஆமாங்க, இப்ப ரெண்டு பேர் தாங்க இருக்கோம். வேற ஆள் கிடைக்கலன்னா நாங்க ரெண்டு பேருமே போய் அந்த படத்தை இழுத்து போட்டு வந்துடுறோம்ங்க.
3: கெட் லாஸ்ட்.
0: உள்ளவங்க
4: வருக.
5: அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையும் சாந்தி தியேட்டர் உரிமையாளர் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றேன். இளைய கழகம் பிரபு நடித்து இசைஞானி இளையராஜா இசையமைத்து பி வாசு அவர்கள் இயக்கிய சின்ன தம்பி படத்தின் 175வது நாளில் முதல் 2 டிக்கெட்டுகளை வாங்கிய ரசிகர்கள் திரு கிருஷ்ணன், திரு முத்து இருவருக்கும் தொழிலதிபர் சாந்தி தேவி அவர்கள் தங்கள் பொற்கரங்களால் தங்க சங்கிலியையும் தங்க மோதிரத்தையும் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். திரு கிருஷ்ணன், முத்து இருவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றேன். திரு முத்து, கிருஷ்ணன் இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கின்றோம்.
1: கேட்டியா, இப்படி மாட்டி விட்டிய,
0: வெளியே ஓடி போயிடலாம். கதை வேற சாத்தி விட்டானுங்கப்பா. இப்ப பண்றது, ஒரு நீளமான குச்சி இருந்து நீட்டுனா மோதிரத்தையும் செயினி அதுல மாட்டி விட மாட்டானுங்க.
1: ஐயோ,
0: ஆவலாய் போச்சு, விடு, துணிஞ்சு போய் மோதிரத்தையும் செயினி வாங்கி போடு.
1: நான் வர மாட்டேன்.
0: நல்ல நேரம் பார்த்து
2: கத்தியை
1: காட்டி டிக்கெட் வாங்குவீங்களா? ஆசிட் ஊத்துவீங்களா? போங்க, கூப்பிடுறாங்க. இந்த பக்கம்
2: இல்ல மேடம், நான் இந்த பக்கம் இருக்குன்னு நினைச்சிட்டேன். இது வேற யாக்கும் இருக்கிற வேலையே போக போது உங்களுக்கு கை வேற கால் வேற தரம் தெரிய தூக்கிட்டு இருக்கிறேன்னு. ஓ, இதுல டான்ஸ் வேற ஆட சொல்லுவாங்க போல இருக்கப்போ.
1: அண்ணா, உங்களுக்கு கூப்பிடுறாங்க.
2: இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா. இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துணிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ அதை நீங்களே வச்சுக்கோங்க. எங்களை வேலையை விட்டு மட்டும் தூக்கிறாதீங்க. நாங்களாவது உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தோம், நீங்க எங்கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க. நீங்க இங்கதான் வர போறீங்க, கட்டி சொல்லிருந்தா நாங்க இந்த பக்கம் வந்திருக்கவே மாட்டோம்.
3: ஷட் அப்.
6: உங்களை வேலை விட்டு தூக்க மாட்டேங்க சொன்னதா வாங்கி போய் இல்ல வாங்கிக்க மாட்டோம்.
3: இதை வாங்கிங்க.
2: நீங்க இப்படி சொன்னா நாங்க வாங்க மாட்டோம். கூஞ்ச சிரிச்ச மாதிரி வச்சு சொல்லுங்க.
0: எனக்கு மோதலாம் அட ஏப்பா நீ கையை தூக்கிட்டு விட மாட்டியா?

0: கபாலி கபாலி சோரா அண்ணே
1: வாடா வாடா வாடா வாடா
0: எவ்வளவு நேரம் உனக்காக காத்துட்டு
2: இருந்தேன்
3: தம்பி நீ பெரிய தம்பி
2: ஆயிட்டியாப்பா
3: இருக்கும்பா
2: என்ன பாம்பே பண்ணது பெரிய பாப் சிங்கர் ரைட்டிங் போல இருக்கு ஏதாவது கச்சேரியில மோளகில வாசிக்கிறா
3: சிங்கர் சொல்லிட்டு மோளம் சொல்லப்படாது அசிங்கமா இருக்குல்ல
2: ஓஹோ
0: டேய் என்னடா முகமெல்லாம் அடிபட்டு இருக்கு என்ன சித்த பாக்கிட்ட விளையாடிக்கிட்டு சரி என்ன திடீர்னு சென்னைக்கு புறப்பட்டு வந்துட்டேன்
3: அதான அமைஞ்சிக்கிறதுல நம்ம அப்பா அவன வீடு இருக்குல்ல அந்த வீட்டுல யாருமே இல்லையே அதை வித்துட்டு பணத்தை கணத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேன்
4: அந்த பணத்தை வச்சுதான் நீங்க பாம்பேல இப்ப செட்டில் ஆனீங்க நோ
3: ஸ்டாண்டிங் இன் மை ஓன் லக் சொந்த உழைப்புல முன்னேறி பாம்பேல பெரிய ஆளா இருக்க நீ அப்படி எல்லாம் அவசரப்பட்டு பேசாதீங்க
0: உண்மையாவே நீ கிரேட்டரா கபாலி
3: பாதி பேரை சொல்லாதண்ணே
0: சரிடா கபாலி சொல்றா
3: ஐயோ அதுவும் இல்லண்ணே
0: பின்ன என்னதான் உன் பேரு
3: கபாலி
4: கான்
3: ஏற்பட்ட கொடுமையை தட்டி கேட்கறதுக்காக தனி ஒரு ஆளா அந்த ஸ்பாட்டுக்கு நான் போனேன் அப்ப ஆப்போசிட் பார்ட்டில இருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து என்ன குறி வச்சு சூட் பண்ணிட்டான் அதை பாத்துக்கிட்டே இருந்த என்னுடைய உயிர் நண்பன் ஜாபர் கான் ஓடி வந்து அந்த குண்ட தன்னோட நெஞ்சில வாங்கிட்டு சந்திச்சான் அப்பேற்பட்ட உயிர் நண்பனை மறக்க கூடாது ஒரே காரணத்துக்காக அவன் பேர்ல இருக்க கான தூக்கி என் பேர்ல இருக்க கபாலியில சொருகி கபாலி கான் வச்சுக்கிட்டேன்
2: இது பாஷா படத்துல வர சூப்பர் ஸ்டார்ஸ்
3: இந்த பாரு அப்பா சைலண்டா கதை கட்டுக்கிட்டு இருக்காருல்ல அது மாதிரி நீ கேட்க பழகிக்க ஏன் படம் பெறலாம் சொல்ற நீ
2: அப்போ உங்க பேரு கபாலி கான்
3: மகனே பாம்பேல இருக்க ஷாருக் கான் அமீர் கான் சல்மான் கான் இவங்களை கேட்டா கூட யாரும் தெரியாதுருவாங்க ஆனா அவன் சித்தப்ப கபாலி கான யார்த்த கேட்டாலும் குழந்தை கூட கொண்டாந்து வீட்டுல விட்டுருப்பா அவ்வளவு பேமஸ் அவனுக்கு எல்லாம் படத்துல தான் டானு உன் சித்தப்ப நெஜத்திலே டானு தெரியுமா
2: தெரியாது
3: ஆமா நீ என்ன பிள்ளை வளர்த்திருக்க எப்ப பார்த்தாலும் சில்லித்தனமா பேசி அசிங்கப்படுத்துறானே
0: அவனே நடந்து நடந்து டங்கு வர இருந்து வந்திருக்கான் அவனை நீ வேற இம்சப்படுத்திக்கிட்டே போடா போய் குளிச்சுட்டு என்ன சாப்பிடு ஆமா அவனுக்கு என்ன சாப்பிட போட்டுப்போ
4: வா தம்பி வா
2: டங்கு வர பாத்துக்கோங்க சித்தப்போ
3: இஞ்சி கேப்ல பஞ்சடிச்சு பிராணே

முடிச்சிடலாமா?

இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் எல்லா சூழ்நிலையும் நீ தோத்துட்ட தோத்துட்டேன்னு உன் முன்னாடி நின்று அலர்னாலும் நீயா ஒத்துக்கிற வரைக்கும் எவனாலும் எங்கேயும் எப்பவும் உன்னை ஜெயிக்க முடியும்.

0: வாடுவா. 10 மணிக்கு வர சொன்னா 12 மணிக்கு வந்திருக்க. என்னடா அது, மாப்பிள மாதிரி வந்திருக்க?
1: மாப்பிளையா? ஏ மாடசாமி, பாத்ரூம்ல பெரிய தொட்டியா கட்டு, அடிக்கடி டென்ஷன் வந்தா அதான் குதிக்கணும்.
0: என்ன நீ என்ன முதலாளி மாதிரி பேசிட்டு இருக்க?
1: முதலாளியாதா?
0: எப்படி
1: குயிப்பம்? இது யாரு?
0: வீட்டுக்காரர் பொண்ணு.
1: நான் என்ன வேணும்?
0: நீ வேலைக்கார பையன்.
1: இந்த பொண்ணை கட்டிக்கிட்டா நான் என்ன வேணும்?
0: இந்த பொண்ணுக்கு நீ புருஷன் வேணும்.
1: அப்ப முதலாளி தானே?
0: அச்சுச்சோ, இந்த பொண்ணை நீ கட்டிட்டியாடா?
1: ஆமா.
0: அவங்க அப்பவும் ஒத்துக்க மாட்டானே?
1: அவர் வெளியூர் போயிட்டாரு,
0: இனிமே அவன் வரவே மாட்டான். இப்படிப்பட்ட ஒரு அம்சமான மருமகன் கிடைச்சிட்டாங்க சந்தோஷத்துல அவன் எங்காவது பரதேசம்
1: போயிருப்பான்.
0: உயிரே போனாலும் சரி, உங்ககிட்ட நான் கை நீட்டி பணம் வாங்கிட்டு போவேனடா? வேண்டவே வேண்டாம். இந்த வீட்டை நீ கட்டினாலும் சரி, இடிச்சாலும் சரி, இது நீ தொட்டி கட்டினாலும் சரி, தொட்டில் கட்டினாலும் சரி, சிமெண்ட பூசினாலும் சரி, செம்மண்ண பூசினாலும் சரி, நான் வர்றேன். பார், இந்த பொண்ணுக்கு ரெண்டு பக்கம் கண்ணை ஒட்டிருக்கு, ரெண்டு செங்கல்ல வச்சு சிமெண்ட் வச்சு அப்பி விடு. அப்படியே உன் வாய்க்கு கொஞ்சம் சிமெண்ட் வச்சு பூசிக்கடா, வர்றேன்.

0: பேப்பர்ல என்ன போட்டிருக்கான் பாட்டி பாத்தியா? தலைவர் அறிக்கை.
1: ஆமா ரவிக்கு கொஞ்சம் ஜாயின் தரலாம். அறிக்கை அறிக்கை.
0: அட நீ வேற ஃபாரின்ல என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் ரவிக்கே போடுறது இல்ல.
1: ஐயா சினிமா உள்ள
0: என்ன ஏய் இங்க வாங்கடா. என்னங்கடா இது? மாடு மாலை போட்டுருக்கு, துண்டெல்லாம் போட்டுருக்கு, எலெக்ஷன்ல ஜெயிச்சிருச்சா?
1: ஐயா நீ சும்மா இருப்பாண்டி, அது ஜல்லிக்கட்டு கால.
0: வாட்கட்டு ஜல்லிக்கட்டு அப்படின்னா
2: காளைய அடக்குறது. மாலை போட்டிருக்காங்களே ரெண்டு பேரு, இவங்களுக்கு தான் போட்டி. காளைய யாரு அடக்குறாங்களோ அவங்க தான் நம்ம கிராமத்து சார்பா வர ஜல்லிக்கட்டு போட்டியில கலந்துக்குவாங்க.
0: ஓ ஆமா, அப்ப மாட்டோட ஒத்தைக்கு ஒத்த மோதுவாங்க அப்படிதானே?
3: அது எப்படி முடியும்? மாட்ட ஓட விட்டு 10-15 பேர் அது மேல குதிப்போம்ல.
0: அதான்டா வீரம். அப்படி அடரா பல்டி. ஆமா இப்ப சாதுவா இருக்கிற மாடு போட்டியப்ப மட்டும் எப்படா ஆவேசமா மாறுது?
4: மாட்டுக்கு சாராயத்தை ஊத்தி குடிச்சிட்டு தார் குச்சா குத்து குத்து குத்துவோம்ல. போட்டினா சும்மா இல்ல தம்பி.
0: சாராயத்தை ஊத்தி குத்துவீங்களா? மேனகா காந்திக்கு தெரிஞ்சா புடிச்சிட்டு போயிருவாங்கடா.
2: நல்ல வேலை கேட்டா குடுத்துட வேண்டியதுதான்.
0: கஷ்டம்டா. டேய் மாடு பாவண்டா, அஞ்சறிவு ஜீவன்டா, விட்டுருக்கடா அத. அப்படின்னா ஒரு டிராக்டர் புல் ஸ்பீட்ல வர வச்சு அதை எழுத்துருன்னு அடக்குனா அது வீரம்.
1: சும்மா கிண்டல் பேசாத, நீ போட்டியில கலந்துட்டு காலை அடக்கு.
0: நாட்டுல அடக்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, நாக்க அடக்கிட்டாலே பாதி ப்ராப்ளம் சால்வ்.
4: இவங்கிட்டதான பேச்சு, நம்மளுக்கு போட்டி தான் முக்கியம். வாங்கடா போலாம்.
0: போட்டி நடத்துங்கடா போட்டிய. உங்களுக்கெல்லாம் 70 mm ஸ்கிரீன் வச்சு அட்வைஸ் பண்ணாலும் புரியாதுடா.
1: 70 mm என்ன பேராண்டி?
0: அது ஒரு பெரிய திரை பாட்டி.
1: எவ்வளவு வருஷம் இருக்கும்?
0: நீ தாத்தா வேட்டி அவுத்து பாத்திருக்கியா?
1: என்ன பேராண்டி அசிங்கமா பேசுற?
0: அட நீ வேற, அந்த அளவுக்கு பெருசா இருக்கும்னு சொல்ல வந்த. டேய் நிறுத்துங்கடா நிறுத்துங்கடா. என்னடா உங்க அண்ணன் ஈரக்கொலைக்கு பக்கத்துல ஈராக் போர் நடந்திருக்கு.
3: போட்டியில எங்க அண்ணன் மாடு முட்டி குடல வெளியில வந்துருச்சையா, ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு இருக்கிறோம்.
0: போட்டி போட்டின்னு உங்க அண்ணன் போட்டிய வெளியே எடுத்துட்டீங்களா? போகடா
4: அவங்க பேச்சு.
0: என்னையா உனக்கு பின்னாடி டேஞ்சர் லைட் எரியுது?
4: போயா, மாடு பின்னாடி குத்துருச்சு.
0: நீ மாட்டை தார் குச்சியில பின்னாடி குத்துன இல்ல, அதான் அது உன்ன பின்னாடி குத்திருச்சு.
1: உங்க தாத்தாவை இப்படித்தான் மாடு குத்துச்சு?
0: பின்னாடியா குத்திருச்சு?
1: முன்னாடி குத்துச்சு.

0: திருட்டு பசங்க.
1: ஓவரா போச்சு, நம்ம வீடு தானா இது? செல்லம் ராஜாஜி கதவை தரமா.
2: எங்க வந்தீங்க?
1: என்ன புருஷனை போய் எங்க வந்தேன்னு காமெடி பண்ணிட்டு உள்ளவே பேசல மாதிரி.
2: ராத்திரி ஒரு மணி வரைக்கும் வெளியில என்ன வேலை?
1: அது எம்எல்ஏ நெப்போலியனை பார்த்து ஒரு வேலை விஷயமா பேச போயிருந்தேன்.
2: எந்த நெப்போலியன்? குடிச்சிட்டு தானே வந்திருக்கீங்க?
1: அது நம்ம பார்த்திக்கு வேலை கிடைச்சிச்சு, அதுக்கு ஒரு ட்ரீட் கொடுத்தான், அங்க போயிட்டு வந்தேன்.
2: ஆமா, உங்களுக்கு எப்போ வேலை கிடைக்க போகுது?
1: ஏன் நீ ட்ரீட் தர போறியா?
2: இன்னைக்கு உங்களுக்கு படுக்க வெளியில தான்.
1: ஏய் இந்தா செல்லம், அம்மு நீ இடம் கொடுக்கலன்னா எனக்கு வேற படுக்க இடம் கிடையாதா? நல்ல வேலைடா கீழே போடலாம்.
3: ஹலோ, எஸ்கியூஸ் மீ, இது ஏன் பிளேஸ், கெட் அவுட்.
1: நல்ல இங்கிலீஷ் பேசுறீங்களே, நீங்க யாரு? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆபீசரா?
3: அனாவசியமா பேசுனேன், எங்க சங்கத்துல சொல்லி நடவடிக்கை எடுத்துருவேன்.
1: உனக்கு கூட சங்கமா? அட பாவி, உருட்டா மாதிரி தான்டா இந்த தேசம்.

0: அழகி இந்த அறிக்கடி போன் கடை நல்லபடியா ஊர் வந்து சேர்ந்து அம்மாவுக்கு ஒரு போன் பேசிடுவோம்.
1: ஒரு நாளும் தளர்வறையா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அபிராமி கடைக்கண்களே.
0: ஒண்ணு இல்ல சார், போன் பண்ணணும். போன் போன்.
2: அப்படியா? முகத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கப்படாது.
0: ஏன் பயந்துட்டீங்களோ?
2: உங்க நம்பரை சொல்லுங்க.
0: 26 36 46
2: வெளியூருங்களா?
0: எப்படி கேட்டா சொன்னீங்க?
2: நம்பரை பார்த்தாலும் தெரியுது, உங்களை பார்த்தாலும் தெரியுது.
0: ஐயோ ஐயோ.
2: எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தான்.
2: காணாடு காத்தானா? கொஞ்சம்
0: ஏங்க இங்க பாருங்க, இது நான் சொன்ன நம்பர் இல்லங்க.
2: பொறு பொறு. இப்போ நம்பர் சொல்லு.
0: அதான் நான் சொன்னல, 26 36 46.
2: ஹலோ, காணாடு காத்தால இருந்தா பேசுறீங்க? கொஞ்சம் இருக்கமா,
0: பேசிக்கிறேன். தீட்டக்காவா? நான் தாக்க மாடசாமி பேசுறேன். நேத்து இந்த பையன் குடிட்டு மெட்ராஸ் வந்து வந்து இறங்கணும்னு போன் பண்ண சொல்லிச்சு அக்கா. அதான் பண்ண 5 மணிக்கு உடனே இறக்கிட்டேன்க்கா. ஆமா ஏக்கா, எங்க அக்கா அமிர்தத்தை கூப்பிடுங்கக்கா.
2: இது யாரு இப்ப கூப்பிட்டது?
0: எங்க ஊர்லயே இவங்க வீட்டுல இருந்து போன் இருக்கு. இவங்களுக்கு போன் பண்ணி தான் போய் மத்த ஆளுகளை கூட்டி வர முடியும்.
2: அவங்க எந்த தெருவு?
0: எங்க அக்கா அடுத்த தெருவுல இருக்கு. அதுக்கு அப்புறம் நெல்லு குழுவுக்குள்ள ஒரு 16 முட்டை வச்சிருக்கேன். நாட்டு முட்டை அத பெரிய மருந்தா காசாக்கி உடச்சு வாயில வச்சு உடம்ப தேத்து அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காத, முட்டை கெட்டு போவோம். ஏக்கா இந்த பக்கத்து வீட்டு செல்லாக்கி இடுப்பு சொல்லிச்சா? இப்ப எப்படி இருக்கு? ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்காளா? குழந்தை பிறந்துருச்சா? எது பிள்ளை தலைகில இருக்கா?
2: என்னப்பா?
0: ஐயோ, பக்கத்துல இருக்காரு பிள்ளைங்க தங்கச்சி 10 நாளா இடுப்பு வலிக்குது, இடுப்பு வலிக்கு சொல்லி இருந்துச்சு. ஆஸ்பத்திரியில பிள்ளை எப்ப பிறகுன்னு டாக்டர் தெரியாதுங்கிறானா? சரி, வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டா வச்சுட்டேன். அப்பாடா, ஒரு நாள் இதுல விட்டு பிரிஞ்சு வர்றது பெரிய பாடா இருக்குங்க. இந்தாங்க 1.5 ரூபா காப்பி தண்ணிய குடிச்சுக்கங்க.
2: என்னது
0: போன் பேசுற காசுங்க?
2: கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும்.
0: மிஷின் நிக்கிறதுக்கு இதுக்கு என்ன இருக்கு?
2: நீ எவ்வளவு பேசிருக்காங்கிறத மிஷின் இப்ப சொல்லு.
0: எங்க மிஷின் பச்சை கட்டுதா மெட்ராஸ்ல வண்டி ஓட்டுதா?
2: ஆமா. 650 ரூபா.
0: 650? என்னத்துக்கு? ஏய், 650 ரூபாயா புள்ள? இந்த போன் பேசுனதுக்கு 650 ரூபாயா? மாப்பிள, எனக்கு அப்பயே தெரியுமடா, நான் சொன்ன நம்பருக்கு முன்னால நீ எஸ்டா நம்பர் போடும் போது என்ன ஏமாத்த போறேன்னு எனக்கு தெரியும்.
2: அது கோன் நம்பரியா?
0: கோடு நம்பரு, ரோடு நம்பரு, உன் வீட்டு நம்பர்லாம் கேட்டுறா உன்கிட்ட.
2: அது போடாம எப்படியா பேச?
0: நான் பேசிருக்கேன்டா, என் ஊர்ல நான் பேசிருக்கேன், 200 ரூபா பேசிருக்கேன்டா.
2: கொஞ்சம் கேளுங்கயா, போன் பண்ணனு வந்தான். எந்த ஊர்னு கேட்டேன், வெளியூர்னு சொன்னான். போன போட்டு கையில கொடுத்தேன், பேசி முடிச்ச உடனே காசு கேட்டா. என்ன கேட்காம ஏன் எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டான்னு அருவா எடுத்து கேட்டாயா?
3: எக்ஸ்ட்ரா நம்பர் போட்டியா?
2: இல்லையா, கோன் நம்பர் தான் இஷ்டா நம்பர்.
0: ஐயா, நியாயத்தை நீங்களே சொல்லுங்க. கோர் நம்பர் நான் வந்து கேட்டனா? நான் கேட்டனா? உண்ட கேட்டனா? என் நம்பர் மட்டும் தான் உனக்கு போடுது. அதான் ஓடல.
3: கொஞ்சம் இருங்க, இங்க பாருங்க. உங்களுக்கு எந்த ஊரு?
0: காரக்குடி பக்கத்துல காணாடு காத்தா. என்ன விஷயம்?
3: கோட் நம்பர்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு?
0: என்னையா நீ நம்பர் கடனமா பேசிக்கிட்டு இருக்க? கோர் நம்பர் நான் எதுக்கே தெரிஞ்சுக்கிறேன்?
3: இல்லப்பா,
0: இஷ்டா நம்பர் எனக்கு தேவையா? தேவையான்னு கேக்குறேன்.

0: சொல்லடி அபிராமி, நில்லடி முன்னா.
1: பேர சொல்லி கூப்பிடுறது இல்லாம வாடிப்படி நான் சொல்றேன், மண்டையை உடைச்சிருவேன், ஜாக்கிரத.
0: பாவி மவள, கோயில்ல ஒரு பாட்டு கூட பாட முடியலப்பா.
2: என்ன கரெக்ட்?

0: அம்மா நீ பாதாள கலியா பத்திர கலியா முண்டை கல்யாணம்னு எனக்கு தெரியலம்மா, மதுரை அந்த ஈஸியா மீனாட்சி போயிட்டு இருப்பமா. என்னமோம்மா இந்த பைலட் இருந்து நீ தான் என்னை காப்பாத்தணும்.
1: ஐயோ ஆஹா, கோடாங்கி மகன் வர்றானே, இவங்கிட்ட தானே ஒரு 5000 வாங்கிட்டு வந்து பணத்தை கணத்தை கேட்டு வர்றானா?
0: வெளியாரு வண்டி ஓடுன்னு குத்து மதிப்பா கூட அந்த பதில சொல்ல முடியலே. குத்து குத்து குத்துறானுங்களே.
2: என்ன தம்பி ரொம்ப அடிபட்டுருச்சா?
0: ஆமாங்க, விரைவு பெற்ற போய் பிள்ளைக்கு பிறந்ததானே அது.
2: எதுக்கு இந்த மாதிரி தரங்கட்ட ஆளுகிட்ட கடவாயிட்டு அடிவானு தம்பி?
0: எல்லாம் நேரம் வர்றங்க.
2: தம்பி தம்பி தம்பி,
0: என்ன
2: ஒரு 100 ரூபாய் கூட?
0: 100 ரூபாயா எதுக்கு தரணும்?
2: உங்க ரெண்டு பத்தி விலைக்கு விட்டல, அதுக்கு
0: விலைக்கு விட்டதுக்கு 100?
2: ஆமா
0: போடா மொட்டப்படா.
2: ஏய், 100 ரூபாய் தரல, குத்துல தலை கோயிலுக்குள்ள போய் விடும்.
0: என்னையா சொல்ற?
2: 100 ரூபாய் எடு.
0: இரிய இரிய கையிரிய கையிரியா, இந்தயா இந்த போயா
2: போட்ட.
0: என்ன விலைக்கு இருக்கிற பணம் கேட்கிறாங்க? நல்லா சம்பாதிக்கிறாய்டா மெட்ராஸ்ல ஆத்தி.

0: ப்ளே பண்ணிட்டு இருந்தேன். நான் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன், உனக்கு ப்ளே பண்ண தெரியுமான்னு கேட்டேன். நான் தெரியும்னு.
1: அப்புறம் அதுக்கு மௌத்தார்கன் சொல்லி கிஸ் பண்ணிட்டேன்.

பார்த்தா, லவ் பண்ண பொண்ணு விட்டுட்டு போயிட்டா, அந்த பொண்ண வெறுப்பேத்தாம அவளுக்காக ஒரு நிமிஷம் ப்ரே பண்ணுங்கடா. அவ பேரண்ட்ஸுக்காக ப்ரே பண்ணுங்க. ஏ, அவ புருஷனுக்கும் புள்ளுகட்டிகளுக்கும் சேர்த்தே ப்ரே பண்ணுங்கடா. ப்ரே பண்ணுங்க.

0: முடிவு பண்ணிட்டா உலகத்துல எவ்வளவோ ஈஸியான வழி எல்லாம் இருக்கு. ஒரு பிராந்திய வாங்கி அதுல விஷத்தை ஊத்தி படக்குன்னு குடிச்சோம்னா உசுறு லொடக்குன்னு போயிரும். சரி, அதுவும் இல்லையா, ஒரு பாட்டில தூக்கு மாத்திரைய வாங்கி விசுக்குன்னு போட்டோம்னா பொசுக்குன்னு போயிரும். இதெல்லாம் விட்டுப்பட்டு தண்டவாளத்தை கொண்டா அந்த தலையை விட்டு ரெண்டு துண்டாயி எங்க வாழ்க்கையில என்ன விளையாடுறது?
1: அது அவன் தலையெழுத்து என்ன இப்படி நடக்குது? காக்கா வலிப்பா?
0: ஏன் காக்கா வலிப்பிலப்பா, பயத்துல நடக்குதுப்பா.
1: நீங்க பயந்து நான் பார்த்ததே இல்லையே.
0: அதெல்லாம் நிறைய பயப்படுவேன், வெளியே தெரியாம சாமத்தியமா என்ன பண்ணாலும் உங்களுக்கு தெரியல. அப்புறப்பா தயவு பண்ணி நான் வைக்கிற சரக்கு விஷயத்த வெளியாட்ட சொல்லிடாத.
1: நான் சொல்ல மாட்டேன்.
0: தேங்க்யூப்பா.
1: உங்க முகர கிட்ட பார்த்தாலே தெரிஞ்சிடும். சரி, எனக்கு ரொம்ப பசிக்குது, போய் ஏதாவது சாப்பிட்டு உங்களுக்கு பிரியாணி
0: ஏதாவது கொண்டு. அப்பா பாத்தியா, தாயா பிள்ளையா இந்த மாதிரி நேரத்தில் கழிவிட போறேன், என்னப்பா யாயது?
1: யாரு நீ? தாய் நான் பிள்ளையா? பணத்தை பார்த்த உடனே ஏன் வளர ஆரம்பிச்சிட்ட?
0: பீதியா இருக்குப்பா.
1: சரி, நீ ஆம்பளை தானே? ஆம்பளை தானடா.
0: ஆமாப்பா.
1: பேசாம இரு, கைடுறா. தெரியுமா
0: அப்பா, ஐயோ பணத்தோடு தனியா கொடுத்து விட்டு போயிட்டானே, நேரம் பார்த்து பழி வாங்குறானா? கவர்மெண்ட் எதுக்குடா ரெண்டு போலீஸ் அனுப்புது? ஒருத்தர் கொடுத்து ஒத்தாச்சியா இருக்கணும் தானா அனுப்புது? ஐயோ என்ன நம்மளாம் கிடந்து கத்துது. எங்க அப்பனே ஐயனாரே, கெட்டது எதையும் என் பக்கத்துல அண்டவிடாம பாத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு கடா வெட்டி பொங்க வைக்கிறையா.
2: என்னடா
0: சொல்ற?
3: செத்து போன ட்ரெயின் மறுபடியும் வருது, அதுல நான் ஏற போறேன்.
0: அதுவா நீ?

0: சொல்லுங்க சார்.
1: திடீர்னு கேட்டா எனக்கு வராதுப்பா, இதெல்லாம் பெரிய மேட்டர், நீயே சொல்லி.
0: நான் சொல்லட்டுமா சார்? ஒரு ஸ்வீட் ஸ்டாலே
1: ஒண்ணு கிலோ ஒண்ணு
0: அதானே சார் கவிதை?
1: ஓ போடு போடு போடு போடு.
0: ஒரு ஸ்வீட் ஸ்டாலே பணியாரம் சாப்பிடுகிறதே.
1: அடடே
0: ஆச்சரியக்குறி.
1: அடடே நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. பின்றாம்பா பின்றாம்பா. தம்பி நீ மெட்ராஸ் வந்தீனா உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு.
0: உங்களுக்கு
1: எனக்கு நீ டவுட் தான்ப்பா, டவுட் தான்.
2: ரொம்ப தேங்க்ஸ்ங்க, ரொம்ப நல்லா இருக்கு.
0: ஐயோ அங்க வைக்காதீங்க,
2: ஏ
0: கீழே மண்ணு ஒட்டிக்கும்.
1: அப்ப தலையில வைக்க சொல்லவா?
0: தலையிலயும் மண்ணு தானே இருக்கு.
1: டேய் இதெல்லாம் நோட் பண்ணாதீங்கடா, நோட் பண்ணாதீங்கடா, ரொம்ப அசிமா இருக்கு. ஆமா இந்த தட்டை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போற? பேரிச்சம்பழம் வாங்கிட்டீங்க போறியா?
0: அந்த மாதிரி பிச்சைக்கார புத்தி எல்லாம் எனக்கு கிடையாது. இது பிரசாத தட்டு, தெய்வத்துக்கு கொடுக்கற அதே மரியாதை தான இந்த தட்டுக்கும் கொடுக்கணும் சார்.
1: அடடடடடடா என்ன எமோஷன்ரா, என்ன எமோஷன். ஆனா பேபி இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, அசைச்சுக்க முடியாது. ஆ துண்ட காணோம்.
2: அந்த சார் எடுத்துட்டு போயிட்டாரு.
1: அவரு சாரா?
2: ஆமா அங்கிள்.
1: நான் அங்கிளா.

மப்புல அப்படிதான்டா கேக்கும். கரெக்டா கேக்கும். ஸ்டார்ட் மியூசிக்.

0: தம்பி, துபாயில இருந்து யாரோ புதுசா ஒரு பையன் வந்திருக்கானாம்ல, எங்க இருந்தானா? பஹ்ரீனா?
1: தெரியாது.
0: சார்ஜாவா?
1: தெரியாதுப்பா.
0: அபிதாபியா?
2: யார்கிட்ட கேட்க? அந்த குடும்பம் போய் கேட.
0: ஏன்டா இருந்தனால பத்து இடமும் தெரியுமே எங்கிறது சொல்ல வந்தோம்னா அதுக்கு போய் ரொம்ப ரொம்ப கோபப்படுற. கேட்கிற கேள்வி மட்டும் போல சொல்ற வெண்ணைகளா?
3: அவருதான்.
0: இவன் தானா?
3: ஆமனே.
0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? சலாம் அலைக்கும்.
4: நிஜமா இவன் துபாயில இருந்து வந்திருப்பானோ? துபாயில ஷேக் தான் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி கிராக்கும் இருக்குமோ? சலாம் அலைக்கும்.
0: தம்பி ஒரு நிமிஷம் இப்படி வாங்க. ஆமா, நீங்க ஏதோ துபாயில இருந்ததாக இந்த பசங்க எல்லாம் பேசிக்கிறாங்களே, துபாயில எங்க இருந்தீங்க? பஹ்ரீனா?
1: இல்ல.
0: சார்ஜா?
1: இல்ல.
0: அபிதாபியா? வேற எங்க இருந்தீங்க?
1: துபாயில.
0: துபாயில இருந்தது தெரியுது. துபாயில எந்த இடத்துல இருந்த பாருக்கு?
1: துபாயில அந்த மெயின் ரோடுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்ட ஒட்டி.
0: துபாயில பஸ் ஸ்டாண்டா? என்னமோ உசிலம்பட்டி பஸ் ஸ்டாண்ட சொல்ற மாதிரி சொல்ற. துபாயில பஸ் ஸ்டாண்ட் எங்க இருக்கு
1: கேக்குறேன். இந்த துபாய் பஸ் எல்லாம் வந்து நிக்கும்ல அங்க.
0: இதெல்லாம் ரொம்ப நக்கலாமா? ஆமா, துபாயில நின்று அட்ரஸ் சொல்லு. சொல்லுப்பா. சொல்லுங்கல்ல.
1: நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய்.
0: திருப்பி சொல்லு.
1: திருப்பியா?
0: அட்ரஸ் திருப்பி சொல்லு.
1: துபாய், துபாய் மெயின் ரோடு, துபாய் குறுக்கு சந்து, விவேகானந்தர் தெரு, நம்பர் 6.
0: என்ன அப்படியே திருப்பி சொல்ற?
1: நீ தானே திருப்பி சொல்ல சொன்ன. அதான் திருப்பி.
0: ஓ, அந்த திருப்பியா? ஆஹா, பயங்கரமான ஆளா இருக்கா. எது? விவேகானந்தர் திருவா? ஆமா, விவேகானந்தர் அங்க எங்க வந்தாரு?
1: விவேகானந்தர் படிச்சுட்டு வேலை இல்லாம கஷ்டப்பட்டாரா? அப்ப துபாய்க்கு வந்து ஒரு 5 வருஷம் வேலை பார்த்தாரு, அதனால அவர் பேரை வச்சுட்டாங்க.
0: விவேகானந்தர் அங்க வேலை பார்த்தாரா? அவர் எந்த கம்பெனில வேலை பார்த்தாரு? பாக்கிறா அவர் கிடக்கட்டும். நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
1: மன்னாரன் கம்பெனி. உடம்பு கொய்யா. நான் என்ன கல்யாண பரிசு தங்கவேல அவரை மாதிரி ஃபிராடு பண்றதுக்கு? ஆமா, நீ எந்த கம்பெனில வேலை பார்த்த?
0: நான் கேக்கிறான் மேக்கிறான் கம்பெனில வேலை
1: பார்த்தேன். ஓ, கேக்கிறான் மேக்கிறான். அங்க கக்கூஸ் கழுவுற வேலை தானே
0: பார்த்தேன்.
1: கிட்ட வந்து பேசாதயா, பேட்ஸ்மேன் அடிக்குது. ஓ, அதுக்குதான் சென்ட் அடிக்கிறியா?
0: என்ன இலவு பாலிசோ ஐயா? நான் அந்த ஊருக்காரையும் பொண்டாட்டியும் வேற பாலிசா சொல்லி வச்சிருக்கப்பா.
1: என்ன?
0: பில்டிங் கான்ட்ராக்ட் சொல்லி வச்சிருக்கேன். அந்த மரியாதையை கேவலப்படுத்தி என்னை தெருவில் நாரடிச்சாப்பா.
1: உனக்கு ஒட்டகத்தைய கழுவுனா இந்த நாத்தனாரு தள்ளியா?
0: இனிமேல் கேட்க மாட்டேன்.
5: ஐயா
6: தனனீ
7: தொரடே நோதுரா
6: வண்டம்பா.

0: ஒரு நிமிஷம், நான்
1: சொன்ன திறக்கட்டுமான்னு
0: சொன்ன என் காதல கேம்பெயின் கேட்டது.
1: மப்பிள் அப்படிதான்டா கேக்கும், கரெக்டா கேளு. ஸ்டார்ட் மியூசிக்.

அளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள் பெற்றமையில் இரவினிலே மலர்ந்தாள். காலளந்த நடையினில் என் காதலையும் அளந்தாள். காலமகள்

ஆனாலும் சிலர் மீது நோட்டம், என் வாழ்க்கை அழகான தோட்டம், இன்பங்கள் என்றாலே நாட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்வோர்கள் யாராக இருந்தாலும் ஓட்டம், பொன்னோடும் பொருளோடும் எப்போதும் நண்பர்கள் கூட்டம், என் மீது பாய்

0: அன்புடன் வரவேற்கிறது.
1: வணக்கம் தம்பி. வணக்கம்.
0: வாங்க வாங்க வாங்க வாங்க. என்னையா அது சென்னை அன்புடன் வரவேற்கிறன்னு சொல்லி வாய் மூடல, போலீஸ் வச்சு வரவேற்கிறாக. இந்த மெட்ராஸ் பத்தி என்ன தப்பா சொன்னாயிர நம்ம ஊர்ல.
2: வளர்ந்து பெரியால் ஆயிரும் பயந்து போய் சொல்லிருக்காங்க. வகுத்தறிச்சு பிடிச்சவங்க
0: கடவுளுடைய கண் பார்வை ஏமாற்றம்.
1: வணக்கம் சொல்லி அரை மணி நேரம் ஆகுது, பதில் வணக்கம் படாம யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க?
2: வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க வணக்கங்க.
1: ரோஸ் சட்டை எட்டு மலை வேஸ்டி வெளியூரா?
0: ஆமாங்க.
1: கிராமம் தானே?
0: எப்படி எவ்வளவு கரெக்ட்?
1: பல் பெரியதுல
0: பல் பெரியதா? கலர் அப்படி
1: தம்பி.
0: நீ எந்த ஊரு? நானு வத்தல குண்டுக்கு பக்கத்துலங்க.
3: வத்தல குண்டா?
0: அது எங்க இருக்கு? என்னங்க எப்படி கேட்டுவிட்டீங்க? அதாவது நீங்க இங்க இருந்து திண்டுக்கலுக்கு பஸ் ஏறுங்க, பஸ் ஏறி நேரா நிலக்கோட்டை போயிருங்க. நிலக்கோட்டை இருந்து வத்தல குண்டுக்கு போங்க. போற வழியில 3 கிலோமீட்டர்ல ரைட் சைட்ல அழகாபுரின்னு ஒரு அழகான கிராமங்க. அப்படியே மிஸ் ஆகி வத்தல குண்டுக்கு போயிட்டீங்கன்னா அங்க இருந்து வர்ற வழியில 3 கிலோமீட்டர்ல இறங்கினீங்கன்னா லெப்ட் சைட்ல அழகாபுரிங்க. அங்க சகல ராசேந்திர வீட்டுக்கிட்ட இருக்கங்க.
1: நான் ஊருக்கு வர்றதுக்கு வழியா கேட்டுக்கிட்டு எந்த ஊர்னு கேட்டா என்ன அங்க போய் சொல்றேன்?
0: என்னங்க நீங்க, நீங்க ஒரு போலீஸ்காரவங்க, உங்ககிட்ட விலாவரியா சொல்லணுமா இல்லையா? அதானே ஒரு நாட்டோட குடிமையுடைய கடமை.
4: யோ ஐயா, நாடாமியா
5: ஐடியா கொடுத்துட்டான்.
1: நீங்க மெட்ராஸ்க்கு எதுக்கு வந்தேன்?
0: மெட்ராஸ் அங்க வர முடியாதுல்ல, அதனாலதான் நான் இங்க வந்தேன்.
5: ஏட்டையா நக்கல்.
1: எதுக்கப்பா வந்த நீ?
0: என்னங்க நீங்க பேச்சு பேசுறீங்க? பொழப்பு பார்க்கத்தான் வருவாய்யா?
1: ஏற்கனவே வந்திருக்கிறவங்களா தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு வந்திருக்காங்களா? எதுக்கு வந்த நீ?
0: ஏங்க ஒரு அரசாங்க அதிகாரி பொறுப்போட பேசுக்கய்யா.
1: அதிகாரி பொறுப்போட பேசணுமா? பாஸ்போர்ட் எடு.
0: பாஸ்போர்ட்டா?
1: என்ன
0: கோயம்புத்தூர்,
1: கொட்டாமட்டி,
0: கும்பகோணம், கோயம்புத்தூர்,
1: மானாமதுரை,
0: திருவாரூர், தஞ்சாவூர்,
1: கன்னியாகுமரி, ராமேஸ்வரம்,
0: மாங்காடு, திருவேற்காடு.
1: அதுவுமா? அது மட்டும் இல்லடா, ஆண்டுப்பட்டியில இருந்து அவங்க வரைக்கும் அக்கக்கா பிரிச்சு அப்பவே அவன் கையில கொடுத்து முடிச்சு
0: பிரிச்சுட்டாங்களா? சொல்லவே இல்ல.
1: சொல்லிட்டு மிருக்கிறதுக்கு நீ பெரிய சப்கலெக்டரா? என்ன பாஸ்போர்ட்?
0: நான் எங்க இருக்கு பாஸ்போர்ட்? என்கிட்ட சொல்லி இருந்தா எடுத்துட்டு போம்ல. ராத்திரியோட ராத்திரியா பஸ் ஏற விட்டு பிரிச்சிருக்காங்க. பஸ் போயிருக்கும் போது எப்படி யாருக்கு
1: முடியும்? அவன்ட்ட பாஸ்போர்ட் கிடையாது. ஏய்
0: என்ன
1: மெடிக்கல் சர்டிபிகேட்னா உன் உடம்புல எந்த வியாதியும் இல்லைன்னு உங்க நாட்டு வத்தல குண்டு டாக்டர் ஒரு சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பியிருப்பான்.
0: ஏன்னா நீ பாட்டுக்கு வந்து ஒரு பயங்கரமான வியாதிய எங்க நாட்டுல பரப்பிடக்கூடாது. யார பத்தி என்ன வர்த்தகம் பேசுறீங்க? வெறும் கரின்னு சொல்லும் கம்ப குடமா தின்னு வளர்த்த உடம்புங்க, சும்மா தேக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. யார பத்தி வியாதி இருக்குன்றீங்க? சும்மா பொடித்தனமா பேசாதீங்க. இப்ப என்ன உங்களுக்கு
1: ஹாஸ்பிட்டல் இல்ல, விசா இல்ல, இல்ல மெடிக்கல் சர்டிபிகேட் இல்ல, உண்ட என்ன இருக்கு?
0: 5000 ரூபாய் பணம் தாங்க இருக்கு.
1: பணம்?
0: ஆமா அதானே, இந்த நாட்டுல டாலர் தான் சொல்லுவாங்க. இவன் பணம்ங்கறா எங்க அத காட்டு?
1: இந்தாங்க இதுதாங்க 5000 ரூபாய். ஐயையே என்னடா இந்த நாட்டுல இப்படி இருக்கு?
3: நம்ம நாட்டுல இது செல்லாதே. ஆனா அது இருக்கட்ட.
1: என்ன சொல்றேன்,
0: செல்லாது எதுக்கு இருக்கணும்? செல்ல வச்சுக்கிற போயா
1: என்ன ஏடியா ஓட ஓட்டிட்டீங்க? நீ ஏடியா இல்ல, சரியான ஓட்டையா?
3: இவன் நம்ம நாடு வேற, அவன் நாடு வேறன்னு நம்பிட்டான். இவன் நம்ம ஏரியா விட்டு எங்க

0: திருட்டு பயமில்ல, சென்டிமெண்டா பேசி பேசி என் வேலைக்கு வெடி வச்சு இன்னைக்கு தரைக்கு ஆயில் போட்டு துடைக்க விட்டானே. தரல பயமில்ல ஏ கட்ட பயலே, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு ஒண்ணு நேக்கா சேசனை கூட்டி வந்து சூழலையே மிதிச்சோம் சாணிய நான் பிரிக்கல. என் பேர் என்கவுண்டர் ஏகாம்பரம்னா நான் தான் தாய்ப்பாசத்துல வலிக்கு விழுந்துட்டேன். நீயாவது நான் கடமை வரும்போது அவனை தாவி பிடிச்சிருந்து தட்டு தட்டி உள்ளதுல இருக்கவனா என்ன? நான் பாட்டு பேசிருக்கேன், இது எங்கயோ பாத்துக்கிட்டு இருக்கா எங்க
1: அடிச்சா பயந்துருமா
0: நீ எத்தனை தடவை அடிச்சாலும் உனக்கு எப்பயுமே மேல அதிகாரி நான் தான், அதை தெரிஞ்சுக்க.
1: இப்படி கேவலமா வீட்டை துடைக்கிறத விட பேசாம ராஜினாமா பண்ணிட்டு போங்க.
0: எதுக்கு நான் ராஜினாமா பண்ணவனா? ஏன் ஏட்டே அவளைக்கு நீ வரலாம் பாக்குறியா? அது நடக்காது. இந்த வாரப்பா இதுக்கு முன்னால இருந்த சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் காரே, அவர் என்னை வேலையை விட்டு விரட்டுறதுக்காக கக்கிசிய கழுவு சொன்னாரு. அப்பயே நான் அசரல. ஏன் நான் பாக்குற போலீஸ் உத்தியோகத்தை காப்பாத்தியாகணும், அதுக்காக நான் என்ன பண்ணாலும் தெரிஞ்சுக்க.
2: என்ன முட்டையை விட்டுட்டு மறுபடியும் இங்கே பாக்குறான் அம்மாடி? காம பார்வையாளருக்கு இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி சுத்தி வர்றான்.
0: இந்த பாரு, நீ என்ன பழி கொடுக்க பிளான் பண்ண நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ தரைய தொடச்சதெல்லாம் போதும், போய் அந்த செவத்தை தொட போ. இந்த ஜகம்லாம் இங்க வேணாம். டூ வாட் ஐ சே, கோ.
2: என்ன
3: பொறாம லைட்டா

0: பம்பரமா சுத்தி விட்டு பாக்குற
1: சாரி
0: என்ன சாரி பாவட அன்றாரு இப்ப யார் மேல மோதிருக்கு தெரியுமா
1: யார் மேல
0: என் வெயிட் தெரியாம பேசிக்கிட்டு இருக்கு
1: நீ இடிச்சோன கிருன்னு சுத்துற இல்ல அப்பவே தெரிஞ்சது வெயிட் என்ன
0: ஓஹோ.

0: போடா ஏ செல்வம், யாருக்கிட்ட கத்திட்டு இருக்க?
1: அதுவா? அது ஒரு டம்மி பீஸ்பா.
0: சரி வா போலாம்.
1: ஆ போலாம்
0: செல்வம். தனியா எனக்கு போர் அடிக்க போகுது, நீ வேணா கூட வாயா.
2: நல்லா கலப்பிடிச்சுக்கமா.
1: எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வருது, நீ போயிட்டு வா.
2: ஒரு மனுஷன் வெளிய போயிட்டு வீடு திரும்புறக்குள்ள எவ்வளவு சலசலப்பு சச்சரவுகளை சந்திக்க வேண்டியதா இருக்கு. கரெக்டா நம்ம ஏரியாவை கண்டுபிடிச்சு வந்துட்டான் பாண்டி. அதுக்காக இவனுக்கெல்லாம் பயந்தெல்லாம் வீடு போய் சேர முடியாதா? ஓப்பனிங்ல எவ்வளவு கம்பீரமா இருந்தியோ அதே கம்பீரத்தை யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. அன்னத்துல கை வைப்பன தவிர யாரு கண்ணத்துல கை வைக்கிற பழக்கம் அடி எனக்கு எப்பயுமே கிடையாது. அதுக்காக அந்த அசட்டு தைரியத்துடைய தெருவுக்கு வந்துறான்.
1: வந்தா
2: அங்க நான் டயத்தை கீப் பண்ண மாட்டேன், ரொம்ப உக்கிரமா
0: இருப்பேன்.
1: அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓவர முடியுதா?
0: இங்கதான் ஐயோ இருக்குது. இரு விசாரிச்சு
1: கேளு.
2: யோ யாரு அப்படி தெருவு மறுத்து நிக்கிறது?
1: என்னுடைய
2: முரட்டத்தனத்தையும் போர் குணத்தையும் பார்த்து எதிர்காலத்தில் இந்த பிஞ்சு போற வன்முறையில் இறங்கிட கூடாது என்பதற்காக.
1: தூய தமிழ்.
2: ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே. நான் என்ன பண்ணுவேன்?
1: ஒண்ணு செய்வோமா?
2: என்ன?
1: இந்த குழந்தைகளை அனுப்பிச்சுட்டு நாம ஃபைட் பண்ணுவோம்.
2: நீ ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா பாக்கிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா?
1: ஒரு
2: மனுஷன் வீடு வந்து சேரக்குள்ள எவ்வளவு
1: இதான வீடு வந்தாச்சு. வேற எங்க வரணும்? வேற எங்கடா வரணும்?
2: வேற வேற துருக்கி இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு எப்ப ஒரு பேச்சுக்கு அங்க வாங்கி வாங்கிட்டு உடனே சொன்ன இடத்துக்கெல்லாம் சரி வந்து பீதிய கிளப்பலாம். என்னப்பா ஜாயோ
3: என்ன
2: அந்த பொம்பளை பிடிச்சிருக்காங்க? நீமா பிடிக்கல? என்ன?
1: ஆமா இந்த வீட்டை வாடகைக்கு பார்க்க வந்த.
2: வீடு பார்க்க வந்தவனா நீ? இதையா முதல்ல சொல்லல? ஒரு ஆம்பளை கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கேன், அளை வச்சு வடிக்க பாக்குற.
1: சும்மா ஒரு டைம் பாஸ்.
2: டைம் பாஸ்க்கா?
1: மாமையா நான் போற இடத்துல நீ வந்து ஏரியா தெரு வீடுன்னு சொல்லிட்டு இருந்த. நான் அதை ஜாலியா எடுத்துட்டு உன் கூடயே டிராவல் பண்ண. அது என்ன வீடு?
2: எங்க இந்த பொம்பளை? இந்த மயாய் ஏ மாமி,
3: நான்
2: வாடகை.

0: திறன் நீயா?
1: இந்த டிரஸ்ல நீ ரொம்ப அழகா இருக்க.
0: நீ கூட அந்த டிரஸ்ல 1.5 லிட்டர் மிராண்டா பாட்டில் மாதிரி இருக்கிற சவாரி வரியா?
1: நீ ஆட்டோவா ஓட்டுற?
0: தெரியுமே, உன்ன மாதிரி பணக்கார பொண்ணுங்களுக்கு ஆட்டோ டிரைவர்னா கேவலம் தானே.
1: ஐயோ, நான் அப்படி எல்லாம் நினைக்கவே இல்ல. எங்க அப்பா கூட நிறைய ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரு.
0: ஆட்டோக்கு ஃபைனான்ஸ் பண்றாரா? யார் உங்க அப்பா?
1: அதோ
0: செத்தா போயிட்டாரு.
1: ஆஹா, அங்க பாருங்க.
2: இப்படி விட்டுட்டு போறியா? இது உங்க ஆத்தா
0: போடா. அந்த சேட்டா உங்க அப்பா?
1: ஆமா.
0: பொண்ணு நீ முன்னாடி ஓடி வந்துட்டு இருக்க, சேட்டி ஏன் லேட்டா வராரு?
1: அவரால இப்பெல்லாம் முன்ன மாதிரி ஓட முடியறது இல்ல.
0: கால்ல ஆணியா?
1: இல்ல, அவர் மனசுல ஆணி அடிச்ச மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆட்டோக்காரு ஒரு ஒத்த வார்த்தையில திட்டாரு. அதுல இருந்து இப்படித்தான்.
0: அப்ப நான் கிளம்பிக்கிறேன்.
1: இருங்க, எங்க அப்பாவை மீட் பண்ணிட்டு போங்க.
0: உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அந்த ஒத்த வார்த்தையில திட்டினா ஆட்டோக்காரன் வேற யாரும் இல்ல, நான் தான்.
1: ஐயோ, நீங்களா?
0: ஏதோ டென்ஷன்ல திட்டிட்டு
1: காதலுக்கு
0: ஜாதி மதம்னு எதிர்ப்பு வந்து கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி ஒத்த வார்த்தை எதிர்ப்பா வர்றது வரலாற்றிலேயே இதுதான் முதல் தடவை. என்ன ஓடி வந்த சேட்டு ஆளைய காணோம், உட்காந்துட்டாரா பாதி வழியிலேயே? என்ன நடு ரோட்ல டிஸ்கோ ஆடுறாரு? ஆஹா, நம்ம ஆளோட ஃபாதர கரண்ட் அடிக்குதுடா. இப்ப போய் இவரை காப்பாத்தனம்னா இவர் மனசுல நாம இடம் பிடிச்சிடலாம். இது சரிசா இருக்கே. ஐயோ, இதா இருக்கு பெருசு.
3: வாங்க
0: புத்தூருக்கு போலாம்.
4: போலீஸ்!

0: சுதி சேர்ந்து பாடுங்கடா. சரி, இப்ப நான் பாடுறதெல்லாம் திருப்பி திருப்பி பாடணும்.
1: சதாபா.
0: இந்த ஊரில் பல பேரை பார்த்து
1: புட்டேன்.
0: சபாஷ். நாவீரசூர
1: நாவீரசூர
0: அடிக்கதுவா நம்

0: சாரு
1: சாரு
0: எதுக்கும்
1: எதுக்கும்
0: துணிஞ்ச வண்டா
1: துணிஞ்ச வண்டா.
2: யாரோட டா போடுறீங்க
1: யாரோட டா போடுறீங்க?

0: எவ்வளவா?
1: 200 ரூபாய்.
0: எது 200 ரூபாயா? அவ்வளவு பெரிய ட்ரெயின்ல அட்டாச் பாத்ரூம் வேற இருக்கு, அதுலயே கோயம்புத்தூர்ல இருந்து மெட்ராஸ் வர்றதுக்கு 150 ரூபாய் தான். நீ 200 ரூபாய் கேக்குற? 50 ரூபாய் தர வச்சுக்க.
1: கிடைக்கிற
0: மரியாதையை பாருன்னு டாடி சொன்னது நெசந்தான் போல் இருக்கு. மாலைகள் தூக்கிட்டு வரானுங்க. ஐயோ எதுக்குங்க, சின்ன பையங்க, வேண்டாங்க.

0: பட்டமாட்டானு இப்படி இருக்க. சரி, உங்க ஆசை எதுக்கு எடுக்கணும்? போடுங்க போடுங்க போடுங்க.
1: இது யாரியா நடுவாளையில நின்று கூப்பிட்டு இருக்கான்?
0: என்ன கண்டுக்காம போறானுங்க?
2: மாப்பிளைக்கு மாலை போடுறான்.
0: மரியாதை நமக்கு இல்லையா?
3: ஹலோ விஸ்வநாத, போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க போங்க.
1: ஹலோ அங்கு,
3: வாங்கம்மா போங்க போங்க போங்க.
0: நடந்துட்டு
3: இருக்கு
4: சார். எப்படி சார் உங்களை கரெக்டா சொல்லுங்க, எப்படி?
0: அது பார்த்தாலே தெரியுது சார். சார் உங்க பேர் என்ன சார்?
4: கட்ட பொம்மன். நீங்க எதுக்கு சிரிக்கிறீங்கன்னு எனக்கு
0: தெரியுது. ஐயோ ஐயோ,
4: தெரியுது சார். கட்ட பொம்மைன்னு பேரை வச்சுக்கிட்டு மீசிய வளர்க்காம வரைஞ்சிருக்கேடா அப்படின்னு நினைச்சாலும் சிரிக்கிறீங்க. இருக்கிறேன் வச்சுக்கிறேன், இல்லாதே வரைஞ்சிக்கிறான். நீங்க கெஸ்ட் போலாமா?
0: வேலை இல்லேன்னு
4: சொல்றதுக்கு இவ்வளவு பந்தாவா? அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா
0: எவ்வளவு
4: பந்தா காட்டுவ?
0: நீ அது

0: இப்படி முகமெல்லாம் வேஸ்ட் கொட்டுறது?
1: எனக்கு தெரியல.
0: அச்சச்சோ, ஏன் இப்படி கையெல்லாம் படபடன்னு நடுங்கிறது?
1: எனக்கு தெரியல.
2: உட்காருங்க.

0: ஜப்பான் நாட்டுல பல்லு குத்துறதுக்கு எவ்வளவு பெரிய குச்சி குடுத்துருக்கானுங்க.
1: அடா, அது பல்லு குத்துற குச்சி இல்லீங்க, இந்த குச்சியில்தான் இங்க எல்லாரும் சாப்பிடுறாங்க.
0: இதுல சாப்பிட்டா குச்சி தொண்டைக்குள்ள போய் நின்னு இத கொண்டு போய் வை, ஊர்ல போய் ஹை ஹை ஹை ஹைனு கோலாட்டம் போடலாம்.
1: கொண்டாங்க இப்படிய
0: எவ்வளவு நைஸா இருக்கு. ஆட்டை சுத்தம் பண்ணி வெறும் குடல வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க, நைஸா இருக்கு. கொஞ்சம் சாப்பிடுறியா?
1: அது என்ன குடல் மாதிரியாவா இருக்குது? எனக்கு வேண்டாம், வேணா நீங்களே சாப்பிடுங்க.
0: சப்பா நாட்டு குடல் அப்படித்தாண்டி இருக்கு. இங்க ஆடுகளை பார்த்தியா, குள்ளமா இருக்காங்க. ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா? சாப்பிடுறே.
1: கேரகம், எனக்கு என்னவோ அது புழு மாதிரி இருக்குது.
0: உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு, புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காத, எந்திரிச்சு போடி.
1: நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க, நான் அண்டல்ல போறேன்.
2: புருஷன் பாம்பு கறி, கொண்டாட்டி என்ன தவளக்கறி தின்றாளா? என்ன முப்பாத்தா, உன் புருஷனுக்கு பாம்புன்னா ரொம்ப பிடிக்குமோ?
1: பாம்பா? அவர் ஆட்டு குடல் சொன்னாரு.
2: இப்ப அவன் சாப்பிடறது என்ன நினைக்கிறேன், அசல் தண்ணி பாம்பு, வேக வச்சு உரிச்சு உப்பு தடவி குடுத்திருக்கானுங்க. அவன் சாப்பிடுற வேகத்தை பார்த்தா ஏழு எட்டு பாம்பு உள்ள தள்ளிருப்பான் போல தெரியுது. சத்தங்கத்தம் போடாத, நீ அவங்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டுக்குடல் இல்ல பாம்பு குடல் சொன்ன, அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான். வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல?
1: என்ன பண்ணுவாங்க?
2: ஒரு வாரம் ஜெயில தேடுவாங்க.
1: ஐயோ முனுசாமி, பாம்பு கறி தின்ன விஷம் ஏறாத.
2: நியாயமா இவன் உடம்பு கேறக்கூடாது. ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது, அவன் விஷம் உடம்புல ஏறாம இருக்கணும்னா.
1: அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் முனுசாமி?
2: தள்ளிப்படு.

0: இருக்கணும் சார். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அதனால என்னால டின்னருக்கு இருக்க முடியாது.
1: என்ன வேலை மேன்?
2: அதுவும் புது வருஷத்துல.
1: என் மேன் ஏதாவது காதல் விவகாரமா?

0: வளைஞ்சு வளைஞ்சு இருக்குது.
1: நம்ம ஊர் வழுக்கு மரத்தை ஓட்டத்து வளைச்சு வளைச்சு போட்டு இருக்காருங்க.
0: அங்க வரங்க பொம்மை அஞ்சலே.
1: அடியே நம்மள மாட்டி விட்ட குட்டி பிசாசு, பாடி போய் பிடிக்கலாம்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், போனா போது விட்டுருங்க. இதனால வேற ஏதாவது விவகாரம் வந்துற போகுது.
1: என்ன வந்தாலும் நான் விட மாட்டேன்.
0: ஐயோ வேண்டாம் மச்சான், வேண்டாம் வாங்க.
1: ஒரே அடியில வாய் பூரம் போயிடுச்சு.
2: நீ அந்த நரேந்திரனோட ஆளு தானே?
1: நரேந்திர ஆளும் இல்ல, சுரேந்திர ஆளும் இல்ல, ஊர் சுத்தி பாக்க வந்தா.
3: நேத்து இவங்க கூட பேசிட்டு இருக்கும் போது நாலு தடி பசங்க வந்தாங்க. இதுதான் உங்க அப்பா அவான்னு கேட்டாங்க. எனக்கு அவங்கள பார்த்தோன்னே சந்தேகமா வந்துச்சு. ஆமான்னு சொன்னேன். இவங்கள கடத்திட்டு போயிட்டாங்க. அப்புறம் என்னங்க நடந்துச்சு?
2: கேக்குறான்ல சொல்லு.
1: கையெடுப்பான். அப்புறம் எல்லாமே நடந்தது. அபிஷேகம், ஆராதனை, மிச்சம் மீதியும் கோப்பா நடத்தினாரு.
2: வலிக்குதா சொல்லுங்க.
1: அப்ப மூணுதான் உங்களுக்கு சேர்த்து தாங்க.

0: மங்கள பாடல்கள் நாள் முழுதும் நட்சத்திரா வானொலியில்.
1: Thank you.

0: என்னன்னா சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு.
1: இடியட், நான் துபாயில் இருக்கும் போது அடிக்கடி என் வாயை பெட்ரோல் தான் வாஷ் பண்ணுவேன். டாடி இந்தியன் டட்டி வாட்டர்ல வாஷ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்த.
2: ஐயோ அவராசா, கடவுள் மாறி வந்து பிள்ளைய காப்பாத்திட்ட. ஆண்டு உனக்கு 100 ஆயுஷம் கொடுக்கணுப்பா. என் மகளுக்கு புள்ள பிறந்தா உங்க பேரையே வைக்கிறையா? உங்களுக்கு
1: அதெல்லாம் இருக்கட்டும். என்ன கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு?
0: நான் தானே ஆபத்துக்கு பாவலன்னு நான் தான் தள்ளி விட்டேன்.
1: உனக்கு நீச்சல் தெரியுமா? தெரியாது இல்ல. திரும்பி நில்லு, குழி உள்ள ஒரு வெரா மீன் இருக்கு, பாத்துக்கிட்டே நில்லு. ஆமா, நல்லா பாத்துக்கிட்டே.
3: ஏ அம்மா.

0: எஸ் கம் இன்
1: வாடா. இது படியிலேயே நடந்து வந்தமா, ஒரு சைடா வாங்குது சார். அப்பா இதுல உட்காரட்டுமா?
0: ப்ளீஸ். தேங்க் யூ சார். இன்டர்காம்ல பாருங்க.
1: ஆமா.
0: ஜனனி எந்தன காரணம்?
1: சும்மா பாக்கணும் போல தோணுச்சு, அப்படியே கிளம்பி வந்துட்டோம் சார்.
0: ஜனனி எங்களுக்கு எந்த ரிலேஷன்?
2: ஜனனி எங்களுக்கு எனக்கு
1: எனக்கு சிஸ்டர் சார்.
0: இங்கன்னு ஒரு பிரதர் இருக்கிறதா ஜனனி என் எடுத்து பறஞ்சில்ல.
1: இந்த மாதிரி ஒரு எம்டி இருக்கிறது கூட தான் எங்கிட்ட பறையல.
0: மிஸ்டர் ரொம்ப ஓவரா பேசுறேன்.
1: பின்ன என்ன சார்? அண்ணன்னா அண்ணனா? காந்தி தாத்தான்றோம், நேரு மாமான்றோம், அண்ணன் இந்திரான்றோம். இருறா, அவங்க எல்லாம் நமக்கு என்ன உண்மையிலேயே ரத்த சொந்தமா? சும்மா ஒரு மரியாதையிலயும் அன்பிலையும் சொல்ற மாதிரி தான் இந்த அண்ணனும்.
2: டேய் சும்மா இருறா. சார் இப்ப ஜனனி எங்க இருப்பாங்க?
0: ஜனனி இப்போ ஜாப் ரிசைன் செய்து போயிடு.
3: போயிருந்தோ
2: எங்க போயிருக்காங்க தெரியுமா?
3: அது அறியல. ஜனனி மாத்திரம் அவளை தாமசிச்சிருந்தோ. அவரு அச்சனும் அம்மையொക്കെ நார்த്ത് ഇന്ത്യയിൽ എന്ന് പറഞ്ഞു.
2: നോർത്ത് ഇന്ത്യ അഡ്രസ്?
3: അത് എനിക്ക് അറിയില്ല.
1: നിങ്ങളുടെ പേര് എന്നെ?
3: ഓമനക്കുട്ടി.
1: ഓമനെ, നൈസ് നെയിം. ഡേ, ഞാൻ ഫേസ് പാക്കല പാത്തിട്ട് വന്നിറണ്ടാ. ഓമനെ.
3: யாரാണ്?
1: ഞാൻ പോരാണ്. മൂടി തിരക്കരുതുക്കുള്ള മുതുമ വന്നിരിച്ചേ.

ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.

0: யாரா நீ திடீர்னு தண்ணிக்குள்ள வந்து வர்ற?
1: அண்ணே, நான் அந்த கரையில இருந்து தண்ணிக்குள்ளே வரேன். போலீஸ் என்ன பிடிக்க இங்கிட்ட இருந்து வருது. வந்து உங்ககிட்ட அவன் என்ன சொன்னான்னு கேப்பாக. ஒண்ணுமே சொல்லிடாதிய.
0: எது
1: அடிச்சு கூட கேப்பாக. அப்பையும் ஒண்ணும் சொல்லிடாதிய.
0: எதடா சொல்லவனாங்கற?
1: எதையுமே சொல்லிடாதிய. ரகசியமா வச்சுக்கங்க.
0: சொன்னாதான் ரகசியமா வைக்க முடியும்.
1: சொல்லிடாதிய.
0: இந்தாடா
1: சொல்லிடாதிய.
0: என்னன்னு சொல்லாமே போறேன்.
1: எதை சொன்னவனான்னு
0: போறா?
1: நீ
0: பாவிகளா, ஒரு மனுஷனுக்கு இப்படி எல்லாமாடா சோதனை வரும்? எதையுமே சொல்லாம சொல்லிராத சொல்லிராதன்னு போறாரு.
2: இங்கிட்டு வாங்கல.
0: இப்ப யாரு? மறுபடியும் போலீஸ்.
2: இப்ப தண்ணிக்குள்ள வெளியே வந்து என்ன சொன்னா? என்ன சொன்ன?
0: அப்ப சொல்றது தாச்சார். இப்ப சொல்லிட்டு போறா.
2: இவன் சரிபட்ட ஸ்டேஷன் நொறுக்கும்.
0: அதான் சார் கரெக்ட்.
2: என்ன கரெக்ட்?
0: இல்ல சார், இந்த தண்ணிக்குள்ள தான் சார் சுத்திக்கிட்டு இருக்கா. மறுபடியும் வந்தாலும் வருவா. இந்த குளம் என்னைக்கு வந்தது அன்னைக்கு தான் சார் அவனை பிடிக்க முடியும். அதனால
2: என்ன
0: விளையாட்டு?

ஏவல் செய்யும் காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே இனத்தை இனமே பகைப்பதெல்லாம்

மயில்கள் ஆடாது. வாழை போலே தோகை விரிய வளர்பிறை ஆயிரம் தோன்றாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாது. அழகும் கலையும் வாழும் நாடு ஆண்டவன் வீடாய் திகழாதோ. அவைகளை எல்லாம் அழிக்க நினைத்தால் சரித்திரம்

நீ கடவுளை பார்த்தது கிடையாது, அவன் கருப்பா சிகப்பா தெரியாது. நீ கடவுள்

0: சேர்ந்த எழுத்தாளர் பைரவன் அவர்களே வணக்கம்.
1: வணக்கம். என்ன அன்னைக்கு அடுக்குமொழியிலே திட்டுற? என் மேல கோபமா?
0: ஆமா கோபம்தான்.
1: நான் நான் நான் எனக்கு என்ன என்ன தப்பு செய்தேன்?
0: நீங்க செஞ்சிருக்கிற தப்புக்கு மன்னிப்பே கிடையாது.
1: ஓஹோ, அங்க வந்துட்டியா, அங்க வந்துட்டியா? ஓ, புரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு.
0: எங்கிட்டயே மறைக்க பாத்தீங்களே, நடக்குமா? என்னைக்காவது ஒரு நாள் உண்மை தெரியாம போயிடாது எழுத்தாளரே.
1: மாலினி, நான் என்ன செய்வேன்? நான் எவ்வளவு புத்திசாலித்தனமா நடந்தாலும் என்னுடைய செவ்வாக்கரகம் சமயத்துல கால வாரி விட்டுடுதே. இதெல்லாம் நான் வேணும்னா செய்யறேன், ஏன் போராத காலம்? என்ன மன்னிச்சுக்க?
0: இந்த ஆண்களே இப்படிதான், முதல்ல தப்பு செய்யறது அப்புறம் மன்னிப்புங்கிறது.
1: ஏமா, எல்லா ஆணையும் சொல்ற, என்ன மாதிரி மானத்துக்கு மரியாதை கொடுக்கறவன் தான் மன்னிப்பு கேக்குறான்.
0: எதுக்காக விஷயத்த மறைக்கணும், மன்னிப்பு கேட்கணும்? அந்த நல்ல விஷயத்துல மட்டும் எனக்கு பங்கு இல்லையா என்ன?
1: நல்ல விஷயமா? நீ எங்க வர்ற, எங்க வர்ற?
0: ஒண்ணும் தெரியாத பப்பா, நீங்க சொல்லலன்னாலும் நான் பேப்பர்ல பார்த்து
1: தெரிஞ்சுக்கிட்டேன். பேப்பர்லயா?
0: ஆமா, நாளைக்கு நம்ம ஊர்ல இந்த பைரவனுக்கு பாராட்டு விழா நடக்க போகுதுன்னு பேப்பர்ல கொட்டை எழுத்துல போட்டிருக்கு. இந்த பாருங்க, இத பார்த்ததுல இருந்து எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுங்களா? அம்மா, இது ஏன் என்கிட்ட சொல்லாம இருக்கீங்க?
1: நீ இத சொன்னியா? நான் எதையோ நினைச்சு திணறிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். பாரு மாலினி, எனக்கு விளம்பரம் பிடிக்காதுன்னு தான் உனக்கு தெரியுமே. என்னமா வந்தாங்க உங்களுக்கு பாராட்டு விழா கொண்டாடணும்னு சொன்னாங்க. அட சரிதான் போங்க, ஏன் வர்றேன் போ அப்படின்னு மனம் இல்லாம ஒத்துக்கிட்டேன். இந்த சின்ன விஷயத்த உங்ககிட்ட சொல்லுவானே சும்மா இருந்துட்டேன்.
0: எதுங்க சின்ன விஷயம்? உங்களுக்கு பாராட்டு விழான்னு எனக்கு சந்தோஷம் இல்லையா? என்னங்க, நானும் விழாவுக்கு கூட வர்றேங்க.
1: கூட வர்றியா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், எக்கச்சக்கமான கூட்டமா இருக்கும். அதுவும் எனக்கு பாராட்டு விழா நான் சொல்லணுமா? ஊர்ல உள்ள ஆளுநர் அங்கதான் இருப்பாங்க. வேண்டாம், நான் சொல்றத கேடு. இதான் அடுத்த மாசம் எனக்கு பொன்னாட போட்ட போறாங்களாம். வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் சரி வர்றேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். அப்ப வந்தீங்கன்னா உன்னை பக்கத்துல உட்கார வச்சு உனக்கு ஒரு பொன்னாட போட்ட சொல்லுவேன். அது இல்லாம இப்ப நீ கர்ப்பமா வேற இருக்கிற, வீட்டுல இருமா?
0: அதெல்லாம் முடியாது, நானும் தான் வருவேன்.
1: அடாடாடாடா, நான் சொல்றத கேளு. அந்த நெரிசல்ல வந்து கஷ்டப்பட்டீங்கன்னா அப்புறம் குழந்தை நசுங்கி பிறக்கும். அம்மா இல்ல.

0: திருவாளம் கனகரத்னம் அவருடைய மகள் மாலாவுக்கும் என் நண்பர் மிஸ்டர்
1: செய்யனுக்கு திருமணம் இல்லை. அதனால இந்த நிச்சயதார்த்தம் வேண்டாம், நிறுத்துங்க.
0: மாலா, இன்ஸ்பெக்டர் செய்யனுக்கும் மாலாவுக்கும் திருமணம் நடந்தே தீரும். யார் தடுத்தாலும் நான் நடத்திய காட்டும்.
1: யாரும் தடுக்கல, நான் தான் வேண்டாங்கிறேன். அத்தா, அன்பும் பண்பும் உள்ள ஒரு நல்ல மனிதரைத்தான் நான் கல்யாணம் செய்துக்க விரும்பினேன். இவரை போல இதயம் இல்லாத மனித எந்திரத்தை இல்ல. வைத்த மாதிரி பேசாதே, உங்க அத்தா சொல்றீங்க. அங்க பாரு கண்ணகி, அந்த கொடுமைய அன்பு கருங்கிலே விலங்கு போட்டு அரக்க மனம் படைத்தவரை எப்படி கண்ணகி நான் ஏற்றுக்கொள்ள முடியும்? அவசரப்பட்டு என்ன முடிவுக்கு வந்துடாது. அப்புறம் காலம் எல்லாம் கஷ்டப்படும். வீணா உன் வாழ்க்கையே பாழா போயிடும். எனக்கு வாழ்க்கையே இல்லாம போனாலும் சரி, நான் இந்த நிச்சயதார்த்தத்துக்கு சம்மதிக்கவே மாட்டேன். பாலா, பாலா, உனக்கு வாழ்க்கை துணையா வர போறது யார்? உன் காதல், காதலுக்காக தன் கடமையை கைவிடாத கண்ணியவான், அப்படிப்பட்டவரை தான் உனக்கு கணவனாக முடிவு செய்திருக்கிறார். அத்தாருடைய அன்பு உள்ளத்தின் ஆசை நிறைவேற்றுறதுக்காக நீ இதுக்கு சம்மதிச்சுதான் ஆகணும்.
2: எனக்காக
0: யாரும் கவலைப்பட வேண்டாம். சீக்கிரமா திரும்பி வந்து நின்னு போன இந்த நிச்சயதார்த்தத்தை திருமணமா நடத்தி வைப்பேன். பாலா, என் உயிர் போனாலும் சரி, உனக்கும் செழியனுக்கும் கல்யாணத்தை நடத்தியே தீருங்க.

என் தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தேசம் கலைஞ்சிட்டேன், விஷயம் புரிஞ்சிட்டேன். தீர தீர சூரனாக நான் முடிவு பண்ணிட்டேன். தடுக்காதே என்ன தடுக்காதே.

தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா தாத்தா

0: எங்கிட்ட இல்ல போ.
1: என்கிட்ட பணம் வாங்க எவ்வளவு நாளாச்சு
0: எனக்கு தெரியாது. நீ சொல்லு.
1: 8 மாசம் ஆச்சு.
0: ஏய் வெங்காயா, நீ மட்டும் எங்கிட்ட வாங்க பணத்தை 6 மாசம் கழிச்சு எனக்கு கொடுத்த.
2: டேய் டேய் டேய்
1: டேய் கொடுத்தல 8 மாசம் நாளா கொடுக்க மாட்டேன்டா.
0: வர முடியல வெங்காயா.
2: ஏய் ஏய் ஏய் ஏய் ஏய் டேய் ஏய் என்ன இங்க கூட்டம்.
0: ஏய் ரெண்டு பேர் பேசிக்கிறத உங்களுக்கு கூட்டமா தெரியதா? வேறே பாரியா.
2: டேய் டேய் இல்ல என்ன உங்களுக்கு பிரச்சனை?
1: டேய் என்ன பிரச்சனை இருந்தே உன் வேலைய பாத்துட்டு போயா.
2: டேய் டேய் டேய் டேய் ஐயோ பாத்தா அனிச்சனா பாஸ்கல் யார் நடச்ச யாரும் வந்து பேசுறது தெரியல உங்களுக்கு. நாரங்களா கால் ரெண்டு வெட்டி போடுங்க ஜாக்கிரத. பப்ளிக் சண்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. செப்பல்ஸ் பிஞ்சிரும் போங்கடா.
0: யாரு நீ?
2: யாரா?

0: வந்து எங்ககிட்டே தகராறு பண்ணிட்டு தலையோட திரும்பி போயிடுவியா? டேய், நாங்க யார் தெரியுமா? அவன் தங்கச்சி நான் கட்டிருக்கேன், என் தங்கச்சி அவன் கட்டிருக்கா, நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் புடிச்சுக்குவோம் என்ன வேணா
1: பண்ணுவோம். அதுக்காக நீ யாரா?
0: பிஞ்சிடுமா?
1: திரும்புங்க.

0: என்னடா
1: போது, நான் டீ சாப்பிட்டு வந்து மிச்சத்தை பாத்துக்கலாம்.
0: இது முச்சதம் ஒரு வேல.
1: பொதுவா இப்பலாம் வேல பார்க்க மாட்டியா? இன்னைக்கு நான் தீயா இருக்கற
0: தலைவருக்கு பண்றோம். தீயா இருக்கணும்ல.
1: தோபரா அதெல்லாம் கரெக்ட் தானா? ஆனா வைபே இல்லாம எப்படினா?
0: வைப் தானே
1: ரைட்டு.

0: இடம் வந்துருச்சு, இறங்க.
1: டேய், இங்க ஏன்டா வண்டி நிப்பாட்டீங்க? யாருக்காவது பாத்ரூம் லெட்டின் வருதா?
0: சார், இதா சார் லொகேஷன்.
1: இது லொகேஷனா? எவன்டா சொன்னா?
0: புடி சார் தான் சொன்னாரு.
1: இது ஏன்டா முதல்ல சொல்ல? பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்றேன். ஃபாரின்ல பண்ண வேண்டிய படம் பட்டிக்காட்டுல பண்றேன். அப்படியே ஒரு கிரேன் ஷாட் போட்டு இறக்கனா. டேய், நம்ம கிட்ட பேய் பங்களான்னு ஒரு கதை இருந்ததுல?
0: ஆமா சார்.
1: அதுக்கு அருமையான வீடா இது.
2: இந்த வீட்டு ஜமீன்தார் இறந்து போயிட்டாரு.
1: ஜமீன்தாரே செத்து போன வீடா? நைட் ஷூட்டிங் வைக்காதீங்கப்பா.
3: உள்ள போய் பாக்கலாமா?
1: உள்ள நீங்களா போக? நான் வெளியே இருக்கேன்.
2: அம்மா இருக்காங்க, வாங்க பேசலாம்.
1: அம்மா இருக்காங்களா? அப்ப போக வேண்டியதான். இந்த ஹால்ல ஹீரோக்கு சுளுக்கு எடுக்கிற சீன் எடுத்துடலாம். அடுப்புல, கடுப்புல, இடுப்புல, துடுப்புல வந்தாலே மகராசி. அடுத்து ஹீரோயினுடைய இன்ட்ரோடக்ஷன். கையில தீச்சட்டியோட டண்டனக்குன்னு பால் அடைஞ்ச பங்களாக்குள்ள பளிச்சுன்னு ஒரு பளிங்கு பதுமை. யார் சார் இது?
2: இவங்கதான் வீட்டுக்காரம்மா.
1: ஓ,
2: இவங்க சினிமா படம் எடுக்கிறவங்க.
1: நான் தான் ஹீரோ டைரக்டர், இவர் தான் ப்ரொடியூசர்.
4: வணக்கம்.
2: நம்ம வீட்டுல படம் எடுக்க வந்திருக்காங்க.
4: படமா? அதெல்லாம் முடியாதுங்க.
1: நோ நோ நோ, இதோ பாருங்க மேடம், கண்ணழகி மீனா, இடுப்பழகி சிம்ரன், நடைகலகி தேவயானி, இவங்க மூணு பேரை வச்சு நான் படம் கொடுத்துருக்கேன்.
0: மூணு சில்வர் ஜூப்ளிங்க.
1: அடுத்தாப்புல நானே நடிக்க போறேன். தொடையலகி ரம்பா வச்சு இந்த ப்ராஜெக்ட். என்னுடைய பாலடைஞ்ச கதைக்கு ஒரு பாலடைஞ்ச பங்களா தேவைப்பட்டுச்சு. இந்த வீடு தான் எனக்கு ரொம்ப சூட் ஆகுது. நீங்க ஓகேனா இன்னைக்கே ஷூட்டிங்
4: ஆரம்பிச்சிடறேன். நாங்க தரக்கூடாது.
1: இதோ பாருங்க மேடம், இடிஞ்சு விட போற கட்டடம் இது. ஏன் இப்படி பிகு பண்ணிக்கிறீங்க? வீட்டுக்குள்ள கரடி எல்லாம் விடுறீங்க, மனுஷன் விடக்கூடாதா?
0: நாங்க சும்மா கேட்கலமா, பணம் தரோம்.
1: ஆமா மேடம், இவரை பத்தி உங்களுக்கு தெரியாது. பணத்தை தண்ணி மாதிரி விடுவார். என்ன வச்சு படம் பண்றாரு? எவ்வளவு விட போறாரு தெரியுமா?
4: எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க.
1: ஆளை பார்த்தா அம்சமா இருக்கு, ஆனா புத்தி வேலை செய்ய மாட்டேங்குதே.
5: என்ன சார் இது? கோமணத்தை கழுத்துல கட்டிருக்கீங்க.
1: இது கோமணமா? யார் மேனி?
5: இந்த வீட்டுக்கு ஓனர்.
1: இத பார்த்தா வீடு மாதிரி தெரியல, உன்ன பார்த்தா ஓனர் மாதிரி தெரியல.
5: அதுக்கு தான் தொப்பி போட்டுருக்கேன்.
1: நைஸ் மீட்டிங்.
5: ஆமா, ஒரு நாளைக்கு ஷூட்டிங் பண்றதுக்கு என்ன கொடுப்பீங்க?
1: பணம் தான் கொடுப்போம். ஒரு 5000 ரூபாய் கொடுக்கலாம்,
5: அவ்வளவுதான். எத்தனை நாளைக்கு பண்ணுவீங்க?
1: ஒரு 10 நாளைக்கு நடக்கு ஷூட்டிங்.
5: அப்போ 60000 ஆச்சு.
2: ஓகே,
1: இந்த கரெக்டர் ஓகேங்குது, அந்த கரெக்டர் மாட்டேங்குது, இந்த கரெக்டருக்கு டவுட்டா இருக்கு.
5: அந்த டவுட்டை இந்த கரெக்டர் இப்ப கிளியர் பண்ணுது. ஏன் 50000 ரூபாய் வேணாங்கற? என்ன அப்படி பாக்குற? இது என் வீடு, முடிவெடுக்க வேண்டியது நான் தானே. நீ என்ன வேணா முடிவு எடுத்துக்கோ. நான் சுருக்கமா ஒரே ஒரு வார்த்தையில சொல்வேன். TASYZE, டாக்ஸி. இப்ப பேசி பாக்கலாம்.
1: என்ன உங்க ஜெனரல் பாடி மீட்டிங் ஓவரா? மேடம் ஓகே சொல்லிட்டாங்களா?
5: இது பாருங்க, மௌனமா இருக்காங்க. மௌனம் சம்மதம் தானே அர்த்தம்?
1: சம்மதம், சந்தோஷம்.
5: ஆனா இந்த ரேட்டு தான் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்றாங்க.
1: சொன்னத குடுத்துருவோம். அதுக்கு மேல ரிலீஸ் அன்னைக்கு மேடத்துக்கு மவுண்ட் ரோட்ல ஒரு கட்அவுட் வைக்கிறேன்.
5: இந்த அல்வா எல்லாம் வேண்டாம். இப்போதைக்கு என்ன கொடுப்பீங்க?
1: இப்போதை குடுக்கறத வாங்கிக்கங்க சார். கட்அவுட் கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. வாங்கி
5: டாக்ஸி, டாக்ஸி, டாக்ஸி.
1: அதெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாதுங்க.
5: இது எங்களுக்குள்ள 1000, ஆளுக்கு 500 எடுத்துக்கோ.
1: அப்படி அப்படின்னா ஓகே மேடம். அப்ப நாங்க வர மேடம். நாளை காலையில 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிக்குது. ஆனா 11 மணிக்கே எல்லா ஆர்டிஸ்டும் வந்துருவாங்க. அப்ப நான் வரட்டுமா?

நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். நம்மை வாழ விடாதவர் வந்து நம் வாசலில் வணங்கிட வைத்து விடும். செய்த தர்மம் தலை காக்கும் சக்க சமய

0: ஏய், இதுல உள்ளதே அப்படியே படிக்கணும். எங்க அப்பா யார் தெரியுமா? தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தமிழ்ல தப்பா பேசினா கூட அரவர் எடுத்து வெட்டிடுவாரு. புரியுதா? புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
1: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது. அப்பா யாரு?
0: தமிழ் வித்துவான். ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட அரவர் எடுத்து வெட்டிடுவாரு.
2: எங்க இத படி?
0: புய்பம் அழகாக பூத்திருந்தது.
2: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதான பூவே. பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: உங்க அப்பா அந்த அருவாள் என்ன வச்சிருக்காரா?
0: ஆமா,
2: எங்க சொல்லு. புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
0: அதுதான பூவே. பூவுன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: என்னடா இது?
0: புய்.
2: எது? புய்யா? புஷ்பம்.
0: புய்பம்.
2: ஏய், புஷ்பம்.
0: புய்பம்.
2: புஷ்பம்.
0: புய்பம்.
2: நீ தனித்தனியா சொல்லு. பூ. பூ. இது உய்யா? பூ. ஐயோ, இங்க வாயா.
3: என்ன
2: கரியா? இது என்னன்னு படி.
3: புஷ்பம் அழகாக பூத்திருந்தது.
2: என்ன சொன்னாரு பாத்தியா?
0: பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம், அவர் சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, உன் நாக்க நாலஞ்சு தடவை சேவிங் பண்ணிட்டாலும் சொல்லி தொலையண்டா. புஷ்பம்.
0: அதுதான பூவ பூன்னு சொல்லலாம், புய்பம்னு சொல்லலாம், நீங்க சொல்ற மாதிரி சொல்லலாம்.
2: அடே, புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ்.
0: புய்.
2: புஷ். புய். அஹுய். அஹுய்.

மப்புல அப்படிதான்டா கேக்கும்.

0: என்னப்பா வேலையெல்லாம் நடக்குதா?
1: வேலையெல்லாம் நல்லா நடக்குது. என்னமா செய்யறாங்க?
0: தை மாசம் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்க, புண்ணியாதான வேற நடத்தணும். வாங்கின பணத்துக்கு ஒண்ணு சரியா வேலை நடக்கிற மாதிரி தெரியலையே.
1: நல்லா நடக்குதுங்களே.
0: எங்க நடக்குது? பில்டிங் எலும்புன மாதிரியே தெரியலையே.
2: பில்டிங் படுத்தா நடக்குது எழுப்புறதுக்கு.
0: ஹைட் இல்லையப்பா.
1: நீங்க ஹைட்டா இருக்கீங்களா? உங்க ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணித்தான் நான் பில்டிங்கே எழுப்புறேன்.
0: அப்ப கரெக்ட். பில்டிங் எல்லாம் வருதா சுத்தி பாக்கலாமா?
1: சுத்தி பாக்கணும்னா அப்படியே வெளியதான் சுத்தி பாக்கலாம்.
0: அது இல்லப்பா, உள்ள பூச்சி வேலை நடக்குது, அதை பாக்கலாமா?
1: பாக்கலாங்களே. ஆமா, இது பெரிய தாஜ்மஹாலு. ஒரு வாரத்துக்கு உள்ள சுத்தி பாக்க போறாரு. ரெண்டு கழுத சேர்ந்தாப்புற இந்த கதவுக்குள்ள நுழைய முடியுமா?
0: பேசுறே,
1: இந்த வர்றங்க.
3: இந்த வீடு எனக்கு தான்.
4: அப்படியா?
3: இனிமேதான் என்ன கல்யாணம்.
4: ரொம்ப சந்தோஷம்.
3: நீங்க யாரு?
4: நான் தான் இன்ஜினியர். கல்லுடைக்கணும் தெரியல.
3: உள்ள போயிருக்காரு. அவரு யாரு?
4: அவர் என் வீட்டு வேலைக்காரன். நான் தான் சிப் இன்ஜினியர். எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
3: எனக்கும் ஆகல. இப்பதான் மாப்பிள பாத்துட்டு இருக்காரு.
4: அப்படியா?
0: வேலையெல்லாம் நல்லா தான் நடந்திருக்குது. ரொம்ப கரெக்ட். ஆனா அந்த ஹைட் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கமா.
1: இனிமே நீ ஹைட்ட பத்தி பேசக்கூடாது.
0: சரி, பேசல.
1: நீ என்ன பெரிய ஹைட்டா? மலையில இருந்து செம்பரியா இருக்கிற. இனிமே ஹைட்ட பத்தி பேசினா வீட்டுக்காரன் கூட பார்க்க மாட்டி.
0: யோசிக்காதப்பா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி இங்கதான் குடி வைக்கலாம்னு இருக்கிற.
1: குடி வச்சாலும் சரி, நீ குடிச்சிட்டு வச்சாலும் சரி.
0: சரி சரி, கோவிச்சிக்காத. வேலைய பாரு, வாமா போலாம். இன்னும் கொஞ்சம் ஹைட் நல்லா இருக்கும்.
1: இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காது. நான் இந்த ஒரு கட்டடத்தை நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அரிசி வாங்க, பருப்பு வாங்க, அப்பளம் வாங்க, துணிமணி வாங்க. நீ என்ன தைரியம் இருந்தா வீட்டுக்கு சொந்தக்காரன் பொண்ணு கட்டியே கையாட்டுவேன். இது அவனுக்கு தெரிஞ்சு எனக்கு கையாட்டிட்டேன்னா நான் எங்க போறது?
4: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டிட்டேன்.
1: உணர்ச்சி வசப்பட்டு ஆட்டுறதுன்னா பின்னால போய் ஆட்டு. போ, இங்க இருக்கக்கூடாது. போடா.

0: ஐயா நெருப்பு வைக்கிறேன். இப்ப நீ எதுக்கு நெருப்பு வச்ச? சிகரெட் எடுத்துட்டீங்களே. சிகரெட் நான் குடிக்க போறேன், நீ பத்த வைன்னு சொன்னேனா? பின்னையா நீ பத்த வச்ச? நீ ஏதோ தப்பு செய்துட்டே நீ காக்கா பிடிக்கிற, என்ன செய்த சொல்லு.
1: இல்லீங்க, இந்த வீட்டு உப்ப தின்னவனுங்க.
0: சோறு போடுறவளும் பொறுத்திருக்க மாட்டேன், அதான் உப்ப தின்னுட்டேன். உப்ப தின்னு உப்பு நீ செய்த தப்பு
1: அதுதானே எனக்கும் தெரியல.
0: எனக்கு தெரியல, என்ன கேக்குறியா? பின்ன ஏன் உனக்கு வாய் உளருது? ஏன் உனக்கு இங்க டிக்கு டிக்கு நடிச்சுக்குது? கிடையாத்த முழுங்கனியா? இல்லையே. பின்ன ஏன் உனக்கு கை காலெல்லாம் அப்படி உளருது? என்ன சமாச்சாரம்?
1: புல்லு வெட்டினேன்.
0: டெய்லி வெட்டுறவன் தானே?
1: இன்னைக்கு அதிகமா வெட்டிட்டேன்.
0: ஏன் லிமிட்டுக்கு மீறி வெட்டுற? நீ சுடுதுல்ல
1: சுடுது
0: சாணம் இருக்குல்ல?
1: இருக்கு.
0: என்ன உள்ளத சொல்லு சொல்லு.
1: அப்ப நான் உள்ளத சொல்லிடுறேன். என்ன பத்திரிக்கை எழுத மாட்டீங்களா?
0: எழுதல சொல்லு.
1: நான் ஒண்ணுமே செய்யலீங்க.
0: ஏடா இதேடா பத்திரிக்கையில போடுவாங்க. ஏடா வெறும்பயல, என் பத்திரிக்கை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிற? இத மாதிரி போய் சொன்னா போலீஸ்ல இருந்து என்ன வரும் தெரியுமில்ல?
1: லாரி வரும்.
0: லாரி வரும். இவர் பெரிய அரசியல் கைதி. லாரி வரும், நாளைக்கு ரிசர்வ் போலீஸ் வருவாங்க. நாய் வரும். நாய் நாய் நாய் வந்து கழுத்தை புடிச்சு திரு திருவா இழுத்துக்கிட்டு போகும்.
1: எஜமா, அந்த நாய் கிட்ட இந்த நாய ஒப்படைக்காதீங்க. அதுக்கு நீங்க போடுங்க, நான் பொறுத்து.
0: நான் ஒன்னும் போட வேணாம், நீங்க வாங்கிக்க வேணாம். நல்லபடியா வேலை செய்துகிட்டு இரு. என்னைக்கு எனக்கு சந்தேகம் உண்டாததோ உன்னை கூப்பிட்டு அனுப்புவேன். அங்க வந்து உள்ளத சொல்லி பண்ணும்.
1: ஐயா, நான் ஒண்ணு செய்யல.
0: ஒத்துக்கணும்னா ஒத்துக்கணும்.
1: சரி,
0: அவ்வளவுதான்.

0: அப்புறம் பெருமாள் நல்லா பஸ்ஸ பாத்துட்டியா? உனக்கு ஓகேவா?
1: ஓகேதான்.
0: அப்புறம் வாங்கினதுனால அது சொட்டா இது நொட்டேன்னு சொன்னேன்னு வச்சுக்க, எனக்கு படியா கோவம் வரும், அப்புறம் தூக்கிப்பட்டு நெஞ்சில மிச்சிடுவே.
1: சரிதானே, பின்பக்கம் ரெண்டு மூணு சீட்டு கிழிஞ்சிருக்கு, ரெண்டு கம்பி நெடிஞ்சிருக்கு.
0: யோ, இதெல்லாம் ஒரு சேதாரமாயா? எவ்வளவு டேமேஜ் அவ்வளவு கழிச்சுட்டு மிச்சத்துக்கு வேலை பேச வேண்டியதானே.
1: கரையும் பேசலாமா?
0: ரொம்ப கேவலமா இருக்கா?
2: என்ன உங்க அப்பா கூட சொத்தா நீ பாட்டுக்கு எடுத்து விக்கிறதுக்கு? கவர்மெண்ட் சொத்தா
0: யாருக்கிட்ட? என்ன பண்ற படி?
2: இது உங்கள் சொத்து. இது உங்கள் சொத்து,
0: தெரியுதா? ஏன் சொத்த நான் விப்பேன், அடகு வைப்பேன், அக்கக்கா பிரிப்பேன். அதுக்காக நீ யாரியா?
2: நானா?
0: ஐயோ, நான் இல்ல.
2: நீ படுற படிடா.
0: இது உங்க சொத்து.
2: மறக்க போறேன் பையா.
0: இது உங்க சொத்து.
2: மறக்க போறா?
0: இது உங்க சொத்து.
2: சொல்லு, யார் சொத்து?
0: இது உங்க சொத்து.
2: என் சொத்த நீ விக்கலாமா?
0: முடியாது.
2: இன்னொரு வாட்டி உன்னை இந்த ஏரியால பார்த்தேன், கை கால் ஒண்ணு இருக்காது. போடா.
0: அது சரிங்க, நீங்க படுத்தா உங்க சொத்து, நான் படுத்தா என் சொத்து.
2: என்ன பெனாத்தி நிக்கிறேன்
0: பேசுறேன்?

0: ஏ உலகே, நீ பெண்ணை படைத்ததில் தவறில்லை.
1: ஆண்களுக்கு கண்ணை படைத்ததுதான் தவறு.
0: இல்லை, உன்னை படைத்ததுதான் தவறு.
1: ஏ எப்படி?
0: உன்னை தவிர வேற எந்த பெண்ணாலாவது எனக்கு தொந்தரவு உண்டா?
2: நான் என்ன உங்களுக்கு தொந்தரவு பண்ண?
0: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியம் உனக்காக செய்யறேனே.
1: என்ன?
0: காதலிக்கிறதும் சண்டை போடுறதும்.
1: எனக்கு பிடிக்காத ரெண்டு காரியத்தை உங்களுக்காக செய்யறேனே.
0: என்னது?
1: காதலிப்பது, அழுவது.
0: ஆஹா, என்ன காதலிக்கிறது உனக்கு அழுகையா இருக்கா?
1: இருக்கிட்டீங்களே, உங்கள் காதலை தவிர எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லை.

0: இல்லடா ராவுத்தூர் போறா, எங்க போயிட்டு வர?
1: ஒரு ஆடுதான் போட்டேன், சந்தைக்கு போயிட்டு இருக்காங்க.
0: சந்தைக்கு எதுக்கு?
1: தோல் விற்க போறாங்க.
0: தோல் என்ன விலை?
1: 50 ரூபாய்ங்க.
0: ஆடு?
1: அது 500 ரூபாய்ங்க.
0: தோல் ஆடு. சரி இந்தா இந்த 50 ரூபாய் வாங்கிட்டு தோலை கொடு.
1: இந்தாங்கண்ணா.
0: சரி போ. இங்க பாரு, ஊர்ல உனக்கும் மரியாதை இல்ல, எனக்கும் மரியாதை இல்ல, அதனால உன் நிலைமைய ஒசத்தி காட்டுறேன். ஒரு டீ போடுங்க.
2: ஒரே ரேட்டு குறைமாட்டேன்.
0: ரொம்ப கடன் போட்டு துணி எடுத்து ஆட்டை புடி எடுத்து துணிய
2: முக்கவாசி ஆடு காவாசி
3: நாயே.

0: ஏங்கா வா பார்வதி, என்ன கீரையா? மணி 12 ஆகுது, இன்னுமா உங்க புள்ள தூங்குது? என்ன உடம்பு கிடம்பு சரியில்லையா? உடம்பு சரியில்லாதவ எவனாவது அட்டனை கால் போட்டு தூங்குவாடி, எல்லாம் கொழுப்புடி. அந்த கன்றாவிய நீ ஏன் கேக்குற? சாயந்தரம் 6 மணி ஆனா போதும், வத்தல குண்டுல இருந்து திண்டுக்கலுக்கு 2வது ஆட்டம் படம் பார்க்க போயிடுறான். காலையில வர்றான், திங்க வேண்டியது தூங்க வேண்டியது, மறுபடியும் படம் பார்க்க போயிடுறான். அதுலயும் MGR படம் விடவே மாட்டேங்கிறான். ஒரு படத்தை ஒரு மனுஷன் 1 தடவை பாக்கலாம், 2 தடவை பாக்கலாம், இந்த பாவி 40 தடவை பாக்குறாண்டி. 10 மாசம் சுமந்து பெத்ததுக்கு 10 பைசா கூட பிரயோஜனம் இல்ல. சரியான பொழுதுபோக்கு ஏதோ. அந்த கூறுகட்ட மனுஷன் 1/2 ஏக்கரை விட்டுட்டு போனனாலதான் அதுல வர்ற நெல்லையும் கம்பையும் வச்சு இவனுக்கு ஆக்கி கொட்டுற. அதையும் தின்னுட்டு தின்னுட்டு கோழி மாடு மாதிரி திரியறான். அதுவும் கோழி குழம்பு இல்லாம திங்க மாட்டாரு மைனரு. இவன் புறக்கணுங்கிறதுக்காக போகாத கோயில் இல்ல, சுத்தாத அரசு மரம் இல்ல. அப்படி எல்லாம் போய் இந்த ஒத்தைய பெத்த, அதுவும் நத்தையா வந்து பிறந்து தொலைஞ்சிருக்கு. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயிற்ற பிறந்தைய கொண்டே அடிச்சுக்கணும்.
1: அடிச்சுக்கணும். என்ன பெரிய 10 மாசம் கஷ்டப்பட்ட? உள்ள ஒரு இருட்டு, ஒரு லைட் கிடையாது, ஒரு ஃபேன் கிடையாது, ஒரு ஏசி கிடையாது, கரண்ட் படுக்க ஒரு பெட்டு கிடையாது, பேச்சு துறைக்கு ஒரு ஆள் கிடையாது, தவிச்ச வாய்க்கு தண்ணி தர ஒரு நாதி இல்ல. சரி, நம்மளா போய் குடிச்சு தொலைவனு பார்த்தாலும் ஒரு செம்பு கிடையாது. என்ன பெரிய கஷ்டப்பட்ட? கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி வடக்கும் தெரியாம கிழக்கும் தெரியாம சிறைச்சாலையில இறந்திருக்கேன் நானு. அது எப்படி கிடந்தேன்? அப்படியே 10 மாசமா குரங்கு மாதிரியே இப்படியா குத்த வச்சே உட்காந்து இருந்தேன். எங்க 2 நிமிஷம் நீ குத்த வச்சு பாப்போம். குத்த வச்சு என்ன வச்சு எவ்வளவு ஜாலியா இருந்த நீ? நல்லா 10 மாசமா ஒரே விளாக்கல், வளகாப்புங்கிற பேர்ல வளையல் போடுறது, பூச்சுடுறது, புது புடவையா வாங்கி சுத்திக்கிறது, விருந்துங்கிற பேர்ல கண்ணதுகள் எல்லாம் குளச்சு குளச்சு உருண்டை கட்டியா உள்ள இறக்கி லோரத்தினை கொல்ல பார்த்தது இல்லாம கஷ்டப்பட்டாச்சு. சரி, அவ்வளவு இல்ல பிள்ளை கலரா பறக்கும் 100 கிராம் குங்கும வாங்கி முடிஞ்சதான் வெள்ளையா பிறந்திருப்பில்ல. யாரு கஷ்டப்படுறது, யாரு பேர் பாக்குறது? ஓட்டு தள்ளி
0: பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி ஒரு விளக்கத்தை யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டானே இந்த பயபுள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா? என்ன பத்தி ஐயா, ஏன் அப்பு இங்க பாரியா, உனக்கு இருக்கிற அறிவுக்கு நீ எங்க வேலைக்கு போல? இங்கே கிட, உனக்கு கடைசி வரைக்கும் நான் சோறு போடுறேன்.
1: வேணாம்மா வேணாம். என்னைக்கும் வாயால என்ன நீ அறிவாளின்னு ஒத்துக்கிட்டியோ அதுக்கப்புறம் நான் இங்க படுத்த மரியாதை இல்ல. நான் இப்பயே மெட்ராஸ் போய் இந்த அறிவை யூஸ் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சு கொண்டாந்து மடியில விட்டு அள்ளிக்க.
0: மெட்ராஸுக்கு போற? ஐயோ, நீ அங்க போய் கஷ்டப்படக்கூடாது. இந்த இதுல 5000 ரூபாய் இருக்கு, வச்சுக்க. பத்தலையில சொல்லி அனுப்ப.
1: வேணாம்மா,
0: படாதே
2: சகோதரா, எங்கம்மா கருமாறி காத்து நிப்பா, காதல்ல தான் சேர்த்து வைப்பா, கவலைப்படா.

0: சொன்னாலையா?
1: முடிச்சிடலாமா?

0: குழந்தையை கொடுத்துட்டு போங்க.
1: எதுக்கு?
2: அந்த போர்டில் என்ன படிச்சு பாருங்க.
3: உண்டியலில் விழும் அனைத்தும் அம்மனுக்கே சொந்தம்.
2: உண்டியல விழுந்த எதுவுமே அம்பாளுக்கு தான் சொந்தம். உண்டியல விழுந்த இந்த குழந்தையும் அம்பாளுக்கு தான் சொந்தம்.
0: ஐடியா
4: ஒரு வேலை
0: கிடைக்காதவன்டா. ஆயிரம் இருக்கும் போது இதுக்குள்ள ஏண்டா வந்து விழுந்த?
5: சிறை நிரப்புற போராட்டம் மாதிரி உண்டியில் நிரப்புற போராட்டமா? வேற இடமே கிடைக்கலையா? போற வழிய
4: என்ன சாமி சொல்றீங்க? அங்க போர்டுல என்ன எழுதியிருக்கு பாருங்க. இப்ப என்ன சார் சொல்றீங்க? நானும் அம்மனுக்கு தான் சொந்தம்.
0: தள்ளுங்க அப்படி. ஏண்டா நீயா வந்து டைவ் அடிச்சு உள்ள விழுந்துட்டு அம்மனுக்கே சொந்தம்னு சொல்றிய?
6: இது உண்டியல்
4: தான். நீ டெம்பரரி தக்கார், உனக்கு டெம்பிள் லா தெரியாது. தள்ளிக்கோ சார். நீங்க பாளையத்தம்மன் கோயில் தர்மகர்த்தா தானே?
0: ஆமா.
4: ராம்கி திவ்யா உன்னி குழந்தை உண்டியல்ல விழுந்தப்போ நீங்க என்ன தீர்ப்பு சொன்னீங்க?
0: குழந்தை அம்மனுக்கு தான் சொந்தம், கோயில் தான் குழந்தைய வளர்க்கணும்னு
4: சொன்னேன். மீசை இல்லாம ஒரு குழந்தை விழுந்தா அது அம்மன் குழந்தைங்கிறீங்க. கொஞ்சம் மீசையோட நான் விழுந்துட்டேன், என்னையா சார் வேணாங்கிறீங்க? நானும் இனி அம்மன் குழந்தைதான்.
5: முத்து மாதிரி இருக்க இடத்துல உன்ன மாதிரி முள்ள மாதிரிக்கு இடம் கிடையாது.
0: யோ சாமி, இதே கேள்வி அவன் உங்களை பார்த்து எங்கயா கேட்டுற போறான். டேய், நீ விழுந்தேன்னு உன்ன சேர்த்துக்கிட்டா, உன்ன மாதிரி இந்த ஊர்ல பல பேர் வந்து உண்டியல விழுந்தா அவங்க எல்லாரையும் சேர்த்துக்க, இது என்ன கோயிலா இல்ல ஆண்டி மடமான்னு கேக்குறேன்.
4: நிறுத்துங்க நிறுத்துங்க, சவுண்ட கேட்டில. இப்ப என்ன சொல்றேன்,
0: தலைக்கு மேல குவார்டர் போயிடுச்சு, இனிமே ஃபுல்லா ஒத்துக்க வேண்டியது.
4: நான் தான் ஆத்தா.
0: கோயிலுக்குள்ள மணி அடிச்சு குல்ஃபி ஐசே விக்கிறானா?
7: பக்காடு பக்கா மே கேடா போ கேடா நம்பி நம்பி பிஏ எம்பிஏ டா.

0: நெக்ஸ்ட்
1: மார்னிங் சார்.
0: நான் உன்ன உட்கார் சொல்லிய.
1: சாரி சார்.
0: ஆமா, அஞ்சு தடவை இன்டர்வியூ கார்டு அனுப்பிச்சு, ஏன் வரல
1: சார்? சில பல சமுதாய சிக்கல்களால என்னால இந்த ஆபீஸ்க்கு வர முடியாம போயிடுச்சு சார், என்ன மன்னிச்சிருங்க சார்.
0: எங்க இருந்து வர
1: சார்? சென்ட்ரல் இருந்து வரேன்.
0: என்ன
1: பண்ணுவேன்
0: ஆபீஸ் தீபிடிச்சு எரியுது, என்ன பண்ணுவ?
1: அதான் ஒரு போனுக்கு ரெண்டு போன் இருக்கு சார், உடனடியா ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: ரெண்டு போனுமே அவுட் ஆஃப் ஆர்டர்.
1: ஓ, அதனால என்ன சார்? இதோ உங்க செல்போன் இருக்குதே, இதுல ஃபயர் சர்வீஸ்க்கு போன் பண்ணி வர சொல்லி தீ அணைச்சிருவேன் சார்.
0: செல்லுக்கு பில்லு கட்டல, ஒர்க் பண்ணல, என்ன பண்ணுவ?
1: ஓ, அப்படியே ஆபீஸ்க்குள்ள போவேன் சார். அங்க தீனு சிவப்பு கலர் வாளியில எழுதி வச்சிருப்பாங்க, உள்ள மண்ணு கொட்டி வச்சிருப்பாங்க, அதை எடுத்து கொண்டு வந்து இங்க கொட்டி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாளி உடஞ்சு போச்சு, மண்ணு கொட்டி போச்சு, என்ன பண்ணுவ?
1: அதான் பாத்ரூம் இருக்கே சார், அங்க நிறைய தண்ணி வருமே, அத பக்கெட் பக்கெட்டா கொண்டு வந்து இங்க ஊத்தி தீ அணைச்சிருவேன் சார்.
0: வாட்டர் டாக்ஸ் கட்டல, தண்ணி வராது, என்ன பண்ணுவ
1: சார்? லிப்ட், லிப்ட்ல வேகமா.
0: கரண்ட் பில்லு கட்டல, லிப்ட் ஒர்க் பண்ணாது. அப்படி என்ன பண்ணுவ
1: சார்? படிவழியா வேகமா கீழே இறங்கி போனா அங்க செக்யூரிட்டி இருப்பாரு, அவரை அலர்ட் பண்ணி ஃபயர் சர்வீஸ் வர வச்சு இங்க புடிச்சிருக்க தீ அணைச்சிருவேன் சார்.
0: அது முடியாது.
1: ஏன் சார்?
0: செக்யூரிட்டிக்கு காது கேட்காது, ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது மாலக்கண்ணு. இப்ப என்ன பண்ணுவ?
1: அப்படியா சார்? என் சர்டிபிகேட்ஸ நான் எடுத்துக்கலாமா?
0: ஷூர்.
1: ஏயா, என்ன சொன்ன? போன் அவுட் ஆஃப் ஆர்டர், செல்லுக்கு பில்லு கட்ட மாட்டேன், ஆபீஸ்ல வாளி உடஞ்சு போகும், மண்ணு கொட்டி போகும், பாத்ரூம்ல வாட்டர் டேக்ஸ் கட்டாதால தண்ணி வராது, இபிக்கு பில்லு கட்ட மாட்டேன், லிப்ட் வேலை செய்யாது, செக்யூரிட்டிக்கு பகல்ல காது கேட்காது, சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கண்ணும் தெரியாது. இதெல்லாம் ஒரு ஆபீஸ், இப்படிப்பட்ட ஆபீஸ் இருக்கிறதுக்கு தீ பிடிச்சி எரியறதே பெட்டர்.
2: என்ன
1: வயித்தறிச்சலும் ஏன் வயித்தறிச்சலும்?

0: மறந்து போச்சு பள்ளிக்கூடத்துல நான் சாம்பியன் கூட சொல்ல விட மாட்டேங்க மரியாதை அவனை வேற வீட்டுக்கு மாத்தி போடணும் நம்மள
1: வாழ்க்கையே
2: மாமா
3: என்னங்க
2: மாமா இவர் தான் எங்க வீட்டுக்காரரு
3: அப்படியா
1: வணக்கம்
2: என்னங்க இவர் எங்க சொந்தக்காரரு எனக்கு மாமா முறை வேணும்
0: இவரை நான் பாத்துருக்கேன்
3: எப்ப மாப்பிள்ள பாத்துருக்கீங்க
0: என்ன இப்படி கேக்குறீங்க நான் தானே மாப்பிள்ள கல்யாண நேரத்துல ஸ்டோர் ரூமுக்கும் பந்தலுக்கும் சமய கட்டுக்கும் ஓடு ஓடுன்னு ஓடி வாழைப்பழ தோல் சரிக்கு கீழே வந்து நீங்க காலை உடச்சுக்கல
3: கல்யாணத்துக்கே நான் வரலையே எங்க ஆபீஸ் விஷயமா நான் வடநாடு பக்கம் டூர் எல்லாம் போயிருந்தேன் இப்பதான் வந்தேன் வந்ததும் பாத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன்
2: மன்னாரன் கம்பெனியில மேனேஜரா இருக்காரு மாமா
0: இவன் சிநேகிதன் அந்த கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கான்
3: என்னது என்னது மன்னாரன் கம்பெனிலயா
0: ஏன் இருக்கப்படாதுங்களா
3: மாப்பிள உங்க கம்பெனியில முக்கியமான வியாபாரம் எது எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் அதாவது ஏற்றுமதி இறக்குமதி நல்லா இருக்குது அந்த மன்னாரன் கம்பெனியில் நான் தானே மேனேஜரா இருக்கிறேன் நீங்க எந்த மன்னாரன் கம்பெனியை பத்தி சொல்றீங்க என்னப்பா இது ஆச்சரியமா இருக்கு மெட்ராஸ்ல இருக்கிறத ஒரு மன்னாரன் கம்பெனி தானே
4: மெட்ராஸ்ல ஒரே ஒரு கம்பெனி தான்டா இருக்கா
0: அதை பத்தி நமக்கு என்னடா நம்ம கம்பெனி பத்தி சொல்லண்டா
4: அங்க ராஜமன்னார் சார்
3: சரி சரி உங்க அட்ரஸ் கொடுங்க நாளைக்கே உங்களை நான் அங்க வந்து பாக்குறேன்
4: அட்ரஸ் சம்பத்து அட்ரஸ் வேணுமாண்டா எனக்கு அவசரமா ஒரு எங்கேஜ்மெண்ட் இருக்கு நான் போயிட்டு வர்றேன் வர்றேங்க
2: மாமா காஃபி ஆறி போகுது நீங்க சாப்பிடுங்க
0: ஆறி போகுது சாப்பிடுங்க கொஞ்சம் பால் கொண்டாந்து ஊத்து
4: ஓஹோ கடைசியில என்னையும் இல்ல சந்திரன் எடுத்துட்டா நம்ம இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது மூச்சு
3: மாலினி உன் புருஷங்கிட்ட ஏதோ கோளாறு இருக்குது அதை கவனிமா நான் வர்றேன்
2: சரி மாமா சரி இந்த பாருங்க இப்பவே தந்தி கொடுத்து எங்க அப்பா வரவழைக்க போறேன்
0: எதுக்கு எதுக்கு மாலினி
2: எதுக்கா நீங்க நிஜமா வேலையில இருக்கீங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்க
0: ஐயோ நான் உண்மையை சொல்லிடுறேன் சத்தியமா நான் வேலையில இல்ல நீ கூட்டத்தை கூட்டாத
2: வேலையில இல்லையா என்ன பார்த்து சொல்லுங்க நிஜமா வேலையில இல்லையா
0: உண்மையாதான் வேலையில இல்ல இவ்வளவு நாளா உங்ககிட்ட பொய்ய சொல்லிட்டு வந்தேன் பொய்ய சொன்ன காரணம் என்ன போஜனம் ஸ்டாப் ஆயிடுமேன்னு சொன்னேன் இந்த பாரு மாலினி சொன்னேன் நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டுதான் வேலைக்கு அலையிறேன் கிடைக்க மாட்டேங்கிற நான் என்ன செய்வேன் இந்த பாரு நான் பத்து நாள்ல வேலை தேடிட்டு வரல ஒருவேளை காப்பி நிறுத்த 20 நாள்ல நான் வேலையை தேடிட்டு வரல ஒருவேளை ஷோத்தையும் நிறுத்தி போடுவோம்
2: ஒரு மாசத்துக்குள்ள வேலை தேடிட்டு வரலன்னா
0: வெளியில நிறுத்து வெளியில நிறுத்து
2: வெளியில என்ன வீதியில நிறுத்திடுவேன்
0: நீ செய்வே நீ செய்வே
2: ஆமா உங்க ஃப்ரெண்டு கூட உங்க போல ஃப்ராடு போல இருக்கே எங்க அவரு
0: அவன் எங்க இங்க இருக்கிறான் அவன் பறந்து போய் 10 நிமிஷம் ஆச்சு அவன் கொடுத்து வச்சவன் புறப்பட்டான் நான் போக முடியலையே

0: எங்கிட்ட மோதாதே, நான் ராஜாத்தி ராஜனடா. வம்புக்கு இழுக்காதே, நான் சூராதி சூரனடா.
1: இப்ப எதுக்கு அழுற? நான் வீட்டை விட்டு போயிட்டேனே அழுறியா, இல்ல போனவன் திரும்ப வந்துட்டான்
0: அழுகுறியா? இவ்வளவு ஒண்ணு மண்ணா பழகிட்டு சொல்லாம கொள்ளாம போயிட்டீங்க, வருத்தத்தை தாப்பா போறதுக்கிட்ட இருக்கிறார். அது வேற ஒண்ணும் இல்ல ராசா, புண்பட்ட நெஞ்சை புகை விட்டு ஆத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நான் கொஞ்சம் ஓவர் ஆத்திட்டேன், அதான் இப்படி மலை மாறி குமிஞ்சு கிடக்கு.
1: இல்லையே, உன் முகத்துல வழக்கத்துக்கு மாற சந்தோஷ கலை ஓவரா தெரியுது.
0: அது நீ வந்துட்டே இல்லப்பா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ வரலங்கிற துக்கத்தினால டெட் பாடியா கிடந்து ரெண்டு நிமிஷம் லேட்டா இருந்து வச்சுக்க, இந்த ரெண்டு வீரை குடிச்சு மண்டையை போட்டுருவாங்க.
1: வீரை குடிச்சா மண்டையை போட்டுருவாங்களா?
0: வழக்கம் இல்லாத சாப்பிட்டா பாய்ச்சல் தர.
1: வழக்கம் இல்லாதவங்க சாப்பிட்டா பாய்ச்சல் ஆயிடுமா?
0: ஏப்பா அப்படி குண்டக்க மண்டக்க பேசுறா, என்னப்பா அர்த்தம்?
1: அது என்னடா குண்டக்க மண்டக்கா?
0: ஆஹா, இது அது இல்ல, மறுபடியும் வாயை கொடுத்து வாயில புண்ணோட போய் சேரும் போல் இருக்க. ஏப்பா நீ ரொம்ப டயர்டா இருக்க, கொஞ்சம் ரெஸ்ட் எடு, நான் வெளியே இருக்கேன். அப்புறம் துக்கமா இருக்கப்ப வாங்கி வச்ச பீரு இப்ப சந்தோஷமா இருக்கு, சாப்பிட்டுக்கிறவா? வீணா போயிரும் சொல்ல வந்தப்பா, இதுக்கு எதுக்கு பெல்ட கழற?
1: யோ, பேண்ட கழறேன் போயா?
0: போடான்னு சொல்லுப்பா, அப்பதான் போவேன் நான்.
1: போட கருவாயா?
0: அப்படி சொல்லிதான் இருக்கு, இத சின்ன பிள்ளையாவே இருக்கு.

0: எதுக்கு ஓடி வர?
1: என்ன பண்ண? அவனே கேளுங்க.
0: என்ன பண்ண? தைரியமா சொல்லு. நான் இருக்கேன்ல.
2: நல்லதுக்கே காலமுள்ள திருநாவு. நேற்று ராத்திரி சிவராத்திரின்னு சொல்லி அக்கிரகாரத்துல எல்லாரும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்னு போயிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து பாவம் பக்கத்து ஆத்து பட்டு மாமிக்கு ஒரே ஜோரம். லேசா இருக்குமோ தொட்டு பார்த்தா உடம்பு நெருப்பா கொதிச்சுச்சு. நேக்கு என்ன பண்றதுனே புரியல. உன்னே அக்கம் பக்கம் விசாரிச்சேன். அவங்க சொன்னாங்க நெத்தியில பத்து போட்டா சரியா போயிருந்தா அம்பின்னாங்க. அதத்தான் நான் செஞ்சேன். அது தப்பா? இதுக்கு அக்கிரகாரமே சேர்ந்து அடிக்கிறக்கு வர்றானுங்க. திருநா
0: சரியாதான செஞ்சிருக்கான். பத்து போட்டா தப்பா?
1: கிழிச்சா அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி.
2: எப்படி கணக்குல வேணா வீக்கு, ஆனா பத்து கேட்டா போட்டுக்கல.
1: ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டிருக்கான் பாருங்க.
2: நான் போட்ட பத்துல ஜுரம் போயிச்சா இல்லையா?
3: ஜுரம் போயிடுச்சுடா. நீ போட்ட பத்து தான் போக மாட்டேங்கிறது.
2: பிளேடு வச்சு சுரண்ட வேண்டியதானே?
3: பிளேடும் போட்டு பார்த்தாச்சு, அழியவே மாட்டேங்கிறது. பட்டு மாமி பட்டு மாமின்னு கூப்பிடறதுக்கு பதிலா எல்லாரும் பத்து மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல. அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது?
2: ரொம்ப ஓவரா பேசுறல. தூமச்சா பேசுறா. நீ மணி யோசிங்க, நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சுட்டு இருக்க?
4: உங்ககிட்ட எல்லாம் பேசி தீக்க முடியாது. தீத்துட்டு தான் பேசுறோம். போடுங்க.
5: ருக்குமணி ருக்குமணி, அக்கம் பக்கம் எந்த சத்தம்? காது ரெண்டும் கூசுந்தரி,

சரி.

இன்று ஜோதி இவன் இன்று உறங்காத ஜாதி. படுக்கையில் பாம்பு நெளியுது தலையணை நூறு கிழியுது. நீ அணுகிற ஆடையில் ஒரு நூலன தினம். நான் இருந்திட தனிதபம் அவதனி.

0: தகரிகமபதனி பூ மலர் நிடனமிடும் பொன்மயிலே.
1: என்னண்ணா செல்ல முத்தண்ணா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கப்பா.
1: நீ ஏன் முறுக்குற?
2: முறுக்காதப்பா.
1: முருங்க என்ன விலை?
2: 3 ரூபா.
1: சரி, தங்க என்ன விலை?
2: தங்கம்மா.
1: அதான் உன் கடையில கேரட் தங்க விலையில விக்குது.
2: அது 8 ரூபா.
1: 8 ரூபா. தங்கத்துக்கு தங்கச்சி?
2: அது யாரு?
1: தக்காளி.
2: தக்காளியா? 7.5 ரூபா.
1: தங்கச்சிக்கு சக்காளத்தி?
2: சக்காளத்தியா?
1: பீட்ரூட்டியா?
2: பீட்ரூட்டா? அது வந்து 12 ரூபா. ஆமா, அது என்ன சக்காளத்தி?
1: இப்போ தக்காளியும் பீட்ரூட்டையும் ஒரே நேரத்துல சாம்பார்ல போட முடியுமா?
2: முடியாதுல்ல.
1: அப்ப தங்கச்சிக்கு சக்காளத்தி இவதானே?
2: அதான்
1: மேட்ரு. சரி, மாமியார் என்ன விலை?
2: மாமியாரா?
1: வெங்காயம் அழு வச்சிருந்த
2: மாமியார் தான். 8.5 ரூபா.
1: 8.5 ரூபா. நாத்தனாரு?
2: நாத்தனாரா?
1: பச்சை மிளகாயா?
2: பச்சை மிளகாயா? 12 ரூபா.
1: சரி, இப்ப நீ என்ன பண்ற? மாமியார் விலைக்கு தங்கச்சியும், தங்கச்சி விலைக்கு சக்காளத்தியும், கொஞ்சம் நாத்தனார் கூட தங்க வேண்டாம்.
2: ஐயோ, என்ன விலை சொன்னது எனக்கு குழப்பமா போயிடுச்சு.
1: சரி, நானே சொல்றேன். 1/2 கிலோ தங்கச்சி போடு.
2: தங்கச்சியா? குடுக்கறேன் போடு.
1: 1/2 கிலோ சக்காளத்தி போடு.
2: சக்காளத்தி?
1: 1/2 கிலோ நாத்தனாரு தங்க வேண்டாம்.
2: நாத்தனாரா?
1: பச்சை மிளகாயா?
2: பச்சை மிளகா. பச்சை
1: மிளகா. சரி, ஒரு அக்கா எடுத்துக்கிறேன்.
2: அக்காவா?
1: வாழக்கா.
2: வாழக்கா? அக்கா? ஓ அக்கா.
1: கொஞ்சம் பேரம் பேத்தி கூட.
2: பேரம் பேத்திகளா?
1: கொத்தமல்லி, கருவேப்பிலை.

0: ஹிட்டான பாடல்கள் நாள் முழுதும் நக்ஷத்ரா வானொலியில்.
1: எத்தனை முறை நான் எங்கிச்சாவேன், இத்தவணை என்கொள்வாயா, சூடிய வாடல் சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா.
2: மாயா
1: ஆயர்தம் மாயா.

0: மாப்ள பவித்ரா எங்கடா?
1: அதான் மாப்ள, நானும் தேடுறேன், எங்க காணுமே.
2: May I help you?
1: ஹெல்ப்பா? கையாட்ல கொஞ்சம் முதுகு சொரிஞ்சு விட முடியுமா?
0: மாப்ள ஹெல்ப் அது இல்லடா, நமக்கு ஏதாவது வேணுமான்னு கேக்குறாங்க. போய் ஏசிய போடுங்க, வேகுது.
1: அப்புறம் மாப்ள, நம்ம எதுவுமே வாங்க வரலன்னு நம்மள தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. அதெல்லாம் மூஞ்சு கொஞ்சம் அப்படியே பணக்கார தன்மையா வச்சுக்கோ. இது பணக்கார மாதிரி இல்ல, கடங்கார மாதிரி இருக்கு. உங்ககிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்த்தேன் பாரு. ஏன் தப்புதான், கரடி போட்டு கவர் பண்ணு.
0: மாப்ள வந்துடா. மாப்ள கையில தான் காசு வச்சிருக்கியா?
1: எதுக்கு
0: டே இவ்வளவு தூரம் வந்ததுக்கு ஒரு அயன் பாக்ஸ் தான் வாங்கிட்டு போலாம்டா, கொஞ்சமாச்சும் கௌரவமா இருக்கும்.
1: அயன் பாக்ஸ் வாங்குற அளவு வசதி இருந்தா எப்போ லாண்டரி இடம் வச்சு பெரிய ஆளா இருப்பேனே. நான் ஏன் பார்க்கல கத்தி கத்தி லேகியம் வைக்க போறேன்?
0: என்னது லேகியம் வைக்கிறியா?
2: ஹலோ, என்ன வேணும்?
0: டிவி.
2: அது எல்இடி, எல்சிடி, அப்புறம் அது 3D. என்ன வேணும்?
0: பிளாக் அண்ட் ஒயிட் டிவி.
2: பிளாக் அண்ட் ஒயிட்?
1: ஆமா, அதுவும் ஷட்டர் வச்சு வித் லாக் அண்ட் கீயோட.
0: மேல ஆண்டனாவோட வரணும்.
2: சாரி, அதெல்லாம் இங்க கிடைக்காது.
0: அப்போ டேப் ரிகார்டர் இருக்கா?
2: சாரி.
1: ஏங்க உங்ககிட்ட சாரி மட்டும்தான் இருக்குதா? நான் கேக்குற எதுவுமே இல்லையா? யோ, நீங்க கரெக்டா நடத்துறீங்க, எது இடல இல்ல இல்லன்றாங்க.
3: பவித்ரா, என்னமா கஸ்டமர்ட்ட பிரச்சனை?
1: வாங்க உடஞ்ச பான மண்டை. டேப் ரிகார்டர் கேட்டா இல்லன்றாங்க.
3: டேப் ரிகார்டர்லாம் இப்ப யாரும் யூஸ் பண்றல தெரியும்.
0: நாங்க யூஸ் பண்றோம். திருவிளையாடல் ஒளிச்சித்திரம் எல்லாரும் சரி, பக்தி பாடலாம் கேட்டு தமிழை வளப்போங்க.
1: சங்கருப்பது எங்கள் குலம், சங்கரனார் கேது குலம், அருந்துண்டு வாழ்வோம் அரணே உன் போல் இறந்துண்டு வாழ்வதில்லை.
3: சகீரா, புலவர்களே சாந்தமாக உரையாடுங்க.
2: சார் போங்க சார், நான் பாத்துக்கிறேன்.
1: போய் டேப் ரெக்கார்ட் எடுத்துட்டு வா, இல்ல நாங்க போக மாட்டோம்.
2: இப்ப எதுக்கு இங்க வந்து கலாட் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன வேணும் ரெண்டு பேருக்கும்?
0: என்ன கேட்டாலும் கொடுப்பீங்களா?
2: என்ன டபுள் மீனிங்கா?
0: இல்ல, உங்க கடையில எல்லாமே நல்லா இருக்கு. சோனி டிவி வச்சிருக்கீங்களா?
2: இது பானசோனிக் ஷோரூம், வேற பிராண்ட் எல்லாம் வைக்க மாட்டோம்.
1: ஏங்க, ஏன் டீக்கல டிஃபன் வைக்கிறது இல்ல, அடகளை ரீசார்ஜ் பண்றது இல்ல, அது மாதிரி சாமான வாங்கி போடுங்க. எது கடையில இல்ல இல்லன்றீங்க?
2: ஹலோ, என்ன பேசுறீங்க?
1: மாப்ள, இது பொட்டி கடை, ஹோல்சேல் கடையாதான். வா, நம்ம பஜாருக்கு போலாம். வா.
2: உங்க ரெண்டு பேரையும் பார்க்கும் போது நினைச்சேன் எதுவும் வாங்க மாட்டீங்கன்னு.
1: என்னங்க
0: நினைக்கிறேன்?
1: சண்டை போட்டுருக்கோம், அடுத்த சாரி கேப்போம்.

0: உன் மீது சுமத்தப்பட்ட குற்றத்திற்கு நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்?
1: நீதிமன்றம் விசித்திரம் நிறைந்த பல வழக்குகளை சந்தித்திருக்கிறது, புதுமையான பல மனிதர்களை கண்டிருக்கிறது. ஆனால் இந்த வழக்கு ஒன்றும் விசித்திரமானது அல்ல. வழக்காட வந்திருக்கும் நானும் ஒன்றும் புதுமையானவன் அல்ல. வாழ்க்கை பாதையிலே சர்வ சாதாரணமாக பார்க்கின்ற ஜீவன்களில் நானும் ஒருவன். போலிச்சாமியார் வேடமணிந்து காலித்தனம் செய்தேன், வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் நாஸ்தி செய்தேன், உடான் சாமியாரை உதைத்தேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறேன், இப்படியெல்லாம். ஆனால் நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள் நான் இதையெல்லாம் மறுக்கப் போகிறேன் என்று. இல்லை, நிச்சயமாக இல்லை. சாமியார் வேடம் போட்டேன், ஏன் சாமியார்களே கூடாதென்றா? இல்லை, போலி சாமியார்களை மாமியார் வீட்டுக்கு அனுப்பும் புத்தி பொதுமக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக. உடான் சாமியாரை உதைத்தேன், ஏன் அவன் ஆடிய டப்பாங்குத்து பிடிக்காமல் அவனை கும்மாங்குத்து ஆடச் சொல்லியா? இல்லை, அவன் டான்ஸ் என்ற பெயரிலே பேங்க் பேலன்ஸை ஏற்றி வைத்திருக்கிறானே, அதை நிறுத்துவதற்காக. வீடுகளை இடித்தேன், ஏன் வீடுகள் கூடாது என்பதற்காகவா? இல்லை, வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரில் மக்கள் வைத்திருக்கும் அபரிமிதமான நம்பிக்கையினால் வஸ்துக்களாக மாறி வருகிறார்களே, அதை தடுப்பதற்காக. உனக்கே இவ்வளவு அக்கறை? உலகத்தில் யாருக்கும் இல்லாத அக்கறை என்று நீங்கள் கேட்பீர்கள். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். எனது சுயநலத்திலே பொதுநலமும் கலந்திருக்கிறது. ஆகாரத்திற்காக தெருக்குப்பையை விற்று சாப்பிட்டு தெருவை சுத்தப்படுத்துகிறார்களே அனாதை சிறுவர்கள், அவர்களைப் போல என்னை குற்றவாளி என்கிறீர்களே. இந்த குற்றவாளியின் பிளாஷ்பேக்கை சற்று ரீவைண்ட் செய்து பார்த்தால் அவன் கடந்து வந்துள்ள போர்ஜரி எத்தனை, ஃப்ராடு எத்தனை, சீட்டிங் எத்தனை என்று கணக்கு பார்க்க இயலும். நான் பாய் கடையில் பாயா சாப்பிட்டதில்லை, ஆனால் ஆயா கடையில் சாயா குடித்திருக்கிறேன். நான் பஞ்சு மெத்தையில் புரட்டதில்லை, ஆனால் பார்க் பெஞ்சில் உருண்டிருக்கிறேன். கேளுங்கள் என் ஸ்டோரியை. தீர்ப்பு எழுவதற்கு முன் தயவு செய்து கேளுங்கள். தமிழ்நாட்டிலே இத்திருவிடத்திலே பிறந்தவன் நான். பிறக்க ஒரு ஊர், பிழைக்க ஒரு ஊர். தமிழ்நாட்டு மக்களின் தலையெழுத்துக்கு நான் மட்டும் என்ன விதிவிலக்கா? கொட்டாம்பட்டியில் பிறந்த நான் கோட்டை இருக்கும் சென்னைக்கு ஓடோடி வந்தேன். சென்னை என்னை போடா வெண்ணெய் என்றது. என் பைசாக்களை நைசாக பிடுங்கிக் கொண்டது. தீக்கடை புரைக்க கூட வக்கில்லாமல் அலைந்த நான் எம்டி ஸ்டோமக்கில் கும்டி அடுப்பு போல் புகைந்தேன். எல்லாம் இழந்து லாசான நான் லாஸ்டில் கேடி லிஸ்டிலும் சேர்ந்தேன். என் பெயரோ கல்யாணராமன், மங்களகரமான பெயர். ஆனால் கையிலோ கரன்சி இல்லை. நான் மட்டும் நினைத்திருந்தால் லஜ்ஜை இல்லாமல் பிச்சை எடுத்திருக்கலாம், ஏதாவது ஒரு மாடர்ன் பிகரை மடக்கி பிராக்கெட் போட்டிருந்திருக்கலாம், ஸ்மக்லிங் காலத்தை ஓட்டியிருக்கலாம். ஆனால் அதைத்தான் விரும்புகிறதா இந்த நீதிமன்றம்? வாடகை வீட்டுக்காரன் வாஸ்து சாஸ்திரம் என்ற பெயரால் விரட்டினான், ஓடினேன். அதிர்ஷ்டக்கல் காரன் என் பணத்தை அபேஸ் செய்ய முயன்றான், ஓடினேன். தாடி வைத்த சாமியார் என் தம்பிடிக்கு வேட்டு வைத்தான், ஓடினேன். இன்டர்நெட்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். பிடபிள்யூக்காரர்கள் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். டெலிபோன்காரர் வெட்டி வைத்திருந்த குழியில் விழுந்து ஓடினேன். எத்தனை வழிகளடா, அதில் தான் எத்தனை குழிகளடா. ஓடினேன், ஓடினேன். சென்னையின் எல்லை வரை ஓடினேன். அங்கே கடல் இருந்ததால் திரும்பி வந்துவிட்டேன். பாவம், என் வாழ்க்கை ஆகிவிட்டது ஒரு கூவம். என் ஓட்டத்தை நிறுத்தி இருக்க வேண்டும், பாட்டத்தை போக்கி இருக்க வேண்டும், என் வாழ்க்கை பாட்டத்தை மாற்றி இருக்க வேண்டும். இந்த சட்டத்தை நீட்டுவோர் செய்தார்களா? வாழ விட்டார்களா இந்த கல்யாணராமனை? என்னை வீட்டை விட்டு விரட்டியது யார் குற்றம்? வாஸ்துவின் குற்றமா, அல்லது வாஸ்துவின் பெயரால் வீடுகளை இடித்துக் கொண்டிருக்கும் வாஸ்து தெரியாத வீணர்களின் குற்றமா? அதிர்ஷ்டக்கல்லை காட்டி பணம் பறிக்கும் கொள்ளைக்காரர்களை வளர விட்டது யார் குற்றம்? அதிர்ஷ்டத்தின் குற்றமா? இல்லை, அது இஷ்டத்துக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் மூடநம்பிக்கைகளை மேலும் வளர்க்கும் முட்டாள்களின் குற்றமா? கடவுளின் பெயரால் காமலீலைகள் நடத்தி வரும் போலிச்சாமியார்களை நாட்டிலே உழவு விட்டது யார் குற்றம்? கடவுளின் குற்றமா, அல்லது கடவுளின் பெயரால் கரன்சிகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் கயவர்களின் குற்றமா? இந்த குற்றங்கள் எல்லாம் களையப்படும் வரையில் என்னை போன்ற கல்யாண ராமன்கள் மோசடி ராமன்களாகத்தான் உருவாகி கொண்டிருப்பார்கள்.
2: மிஸ்டர், உன்னுடைய வாதங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது. நடந்தவளை கூற உனக்கு இருக்கும் உரிமையை சமூகத்தின் மீதோ பிறரின் மீதோ குற்றம் சுமத்த அனுமதிக்கவே முடியாது.
1: நீங்க அரசு தரப்பு வக்கீலா?
2: ஆமா.
1: உங்க பேரு?
2: கூ ரங்கசாமி.
1: கூவுக்கு ராவுக்கு இடையில புள்ளி வைப்பீங்களா?
2: ஆமா.
1: அதை இனிமே தூக்கிருங்க.
2: கூ ரங்கசாமி, புள்ளி எடுத்துட்டா குரங்கசாமி ஆயிருமே.
1: ஆனா என்ன, பாக்குறதுக்கு அப்படிதானே இருக்கீங்க? அது மட்டும் இல்ல, அப்படி தூக்குனீங்க அடுத்த வருஷம் ஜட்ஜி நீங்க.
2: நியூமராலஜியா?
1: அத பத்தியா? ஜட்ஜி தப்பான ஏரியாவில் உட்கார்ந்துருக்காரு. வாஸ்து சாஸ்திரப்படி அது அவருக்கு மாரகஸ்தானம். கையில வேற நீளம் போட்டிருக்காரு, அத ராசிக்கு ஒத்துவராத கல். கூடிய சீக்கிரம் அடுத்த ஜட்ஜி
2: நீதான். இப்ப பாரு கணம் கோச்சார் அவர்களே, சமுதாயமும் சூழ்நிலையும் தான் இவரை தவறு செய்ய வைத்திருக்கிறது. ஆகவே தவறு சமுதாயத்தின் மீதே தவிர இவர் மீது அல்ல. ஆகவே இவரை உடனடியாக விடுதலை செய்யும்படி
3: கேட்டுக்கொள்கிறேன்.
4: லாலா கு டோல் டப்பிமா கண்ணே கங்காமா.

0: யாருக்கு நான் என்ன பாவம் செஞ்சேன்னே தெரியல. தண்ணிய பார்த்தா போதும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. அவங்களா வர்றானுங்க, அடி வாங்கிட்டு போயிடுறாருங்க. கடைசியில போலீஸ் என்ன வலை வீசி தேடுதான். மழை வேற நல்லா பெய்யுது. மாட்டினா ஈரச்சாக்கு போட்டு அடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன்.
1: எக்ஸ்கியூஸ் மீ, யா பார்த்தா ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க. ஒரு ஸ்மால் மணிக்கு இப்படி ஒதுங்கி உட்காந்துருக்கீங்களே, வாங்க குடையில போயிடலாம்.
0: மலையில என்னடா ஸ்மால் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ், ஏன் பிரச்சனைக்கு நான் உட்கார்ந்துருக்கேன், போயேண்டா.
1: அட அது இல்லைங்க, 48 மணி நேரத்துக்கு மழை விடாதுன்னு ரேடியோல சொல்லிருக்காங்க.
0: விட்டுருமா டிவிய சொல்லிட்டாங்க, போயேண்டா.
1: நீங்க வராம நான் போக மாட்டேன்.
0: ஏன்டா இப்படி அடம்பிடிக்கிற?
1: மனுஷனுக்கு மனுஷன் இது கூட செய்யலாம், எப்படி சார்? வாங்க சார். இப்ப ஏதாவது ஆச்சா?
0: இதுவரைக்கும் எதுவும் ஆகல.
1: இனிமேல ஒண்ணு ஆகாது, அப்படியே சாஞ்சுக்குங்க.
0: புஷ் பேக் வச்சிருக்க மாதிரி சொல்றியடா.
2: மழை வருது மழை வருது, குடை கொண்டு வா.
1: ஏன் சார் இவ்வளவு ஃபீல் பண்றீங்க?
0: டேய் குடையப்பா, இந்த காலத்துல கூட பிறந்தவங்க கூட ஐடி கார்டு கிரெடிட் கார்டு இருந்தாதான் பிரியமா பேசலாம். ஆனா நீ யாரு எவனே தெரியல, இவ்வளவு பாசமா குடையில கூட்டு வர்றீல, அதான் ஃபீல் பண்ணிட்டு.
1: அதெல்லாம் இருக்கட்டும், தண்ணியில பாத்து கால வைங்க. சில நேரத்துல கரண்ட் ஒயர் அறுந்து கீழே கிடக்கும், அல்ல நீங்க கால வச்சீங்க தீஞ்சு போயிருவீங்க.
0: நான் பாட்டுக்கு ஓஞ்சு போய் ஒரு ஓரமா உட்காந்துருந்தேன், என்ன குடையில வானு கம்பல் பண்ணி கூட்டு வந்துட்டு இப்ப தீஞ்சு போயிருவேன்னு சொல்றிய. நீ நல்லா இருப்பியாடா?
1: நீங்க தாய்க்கு தலைப்புள்ளையா
0: இல்ல வால் பிள்ளை? ஏன் கேக்குற?
1: இல்ல மின்னல பார்த்தா தலைப்புள்ளிக்கு கண்ணு போயிருன்னு சொல்லுவாங்க. ஒரு ஐதீகம் தான்.
0: எதுட ஐதீகம்? டேய் மின்னலுக்கு என்ன 6 அறிவாடா இருக்கு? கரெக்டா தலைப்புள்ள கண்ணை வந்து புடுங்கிறதுக்கு, ஏன் ரெண்டாவது பிள்ளை பக்கத்துல வந்தா விட்டுருமா? அது இதெல்லாம் முன்னோர்கள் சொன்ன ஐதீகம் இல்லடா, பொய்தீகம். ஐயோ தண்ணி மேலப்படுது.
1: இப்படி
0: அநியாயமா தண்ணில நடைய விட்டுடா, உன் தலையில இடி உழுக. இடி விழுந்துருச்சேடா, இடி விழுந்துருச்சேடா. அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரி வந்தியடா, இப்ப ஆப்பிரிக்கன் சிட்டிசன் மாதிரி கறி ஈட்டியடா. அது எப்படா கொடை பிடிச்ச மாதிரியே செத்துருக்குற? எங்க இருந்துடா வந்துச்சு அந்த இடி? என் பார்வை பறிபோய் விட்டதே. ஆனா முன்னோர்களே, நான் சொன்னது உங்க காதல விழுந்துருச்சாடா. இப்படி ஸ்கைய ஓபன் பண்ணி என் ஐய க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இனி நான் என்னடா பண்ணுவேன்? கடைசியில தண்ணி தான் வேலையை காட்டிருச்சடா.

0: பெருமாளிங்க அசத்தலா இருக்கு. நம்ம ஜெயில இருந்து வந்தது தெரிஞ்சு போச்சோம். தார தப்பட்டியோட மாலையும் கையுமா வரானுங்க. அண்ணன் இங்க இருக்கும்போது எங்கடா போற?
1: அண்ணன் என்ன வெண்ணா எனக்கு என்ன? பொன்ராசு தாத்தாவுடைய அப்பா சின்ராசு செத்து போயிட்டாரியா, அதுக்கு தான் கூட்டமா கிளம்பி மாலையோட போய்கிட்டு இருக்கான்.
0: பொன்ராசுக்கு தாத்தனுக்கு அப்பனா? இங்க
1: செத்தவனுக்கு போற மாலைய போய் உனக்கு போட சொல்ற? ஓரமான இல்லையா என் ஒழுக்கு? ஏடா என்னையா மாலை நீ போட்டுக்கிட்ட?
0: உனக்கு நான் போட்டேன், எனக்கு நீ போட்ட, இப்ப என்ன பண்ற? எங்க இருந்து பொறுப்பியோ அது வரைக்கும் ஆடிக்கிட்டே போற. நீங்க கிடையாது, நீ மட்டும் ஆடுற. ஆடுற
2: நீங்க இருக்க வரைக்கும் வெளியூர் வரதா?